வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமை.

நேரம் 6:04. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்றெண்ணி வாழ்வீர். நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 123, அதிகாரம் அடக்கமுடைமை. குறள்: செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்கப்பெறின். குறளின் விளக்கம்: அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். மீண்டும் குறள்: செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்கப்பெறின். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவர் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல், 7:00 சுழல் விளக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:25 இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 12:10 சங்கீத சாரல், பென்னேஸ்வர மடம் பி. ஆர். ரகு அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம், கத்திரிக்குப்பம் கே. ஜி. ரவிச்சந்திரன் தவில், 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம், 1:10 பெருமை மிகு பாரதம், காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண்

குழந்தைகளுக்கு உரை சித்திரம் எழுதியவர் ஆர். ரவிசங்கர். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ். 2/15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. எமது மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம்.எஸ். கண்ணதாசன் அவர்கள். 9:30 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

0: as many as 933 people from hydroelectric projects are reported missing, while 517 foreign nationals remain unaccounted for. Meanwhile, India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods, as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu last evening. External Affairs Minister Dr. S. Jaishankar informed this in a social media post that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jaishankar said that an 11-member team of doctors, paramedics and recce team for tunnel rescue operations is also on board. The government has said that there is no shortage of sugar in the country and all necessary measures will be taken for adequate availability of sugar at reasonable prices. Consumer Affairs Ministry said that ex-mill sugar prices have declined by around 20% in recent days, while retail sugar prices have also started coming down. The ministry said it has taken a series of proactive measures to ensure adequate availability of sugar and prevent artificial tightening of supplies in the domestic market. The results of the UGC National Eligibility Test, NET, for 84 subjects have been announced, with more than 4,000 candidates qualifying for the Junior Research Fellowship. The National Testing Agency, NTA, had ordered fresh examinations for candidates who appeared for the English, Commerce and Sociology papers in June this year, after an expert committee found factual, typographical, translation and language-related errors in the question papers. The re-examinations are scheduled for September 9 and 10, for which candidates will not be required to pay additional fees. India's Velavan Senthilkumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourites Bals Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wong-ning 3-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
3: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர், பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வப் புலவர், அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார், பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார், இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவியக் கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார், தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீண்டமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பாலுள இதன்பால் எல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழி தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண வழியாக காத்து போற்றினார் என்றால், தெய்வப் புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்றுச் சிந்தனை தந்த மாமனிதர்

0: திருவள்ளுவர் மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி, புலமை சிந்தனை, விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி, மனைமாட்சி, தவம், துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது, உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்குச் சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேர்களே, இன்று காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

9 மணிக்கு அரங்கிசை ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் சில. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது நிலவும் மழையினை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில்

எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 3 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தினால் மஞ்சளில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை மற்றும் கோழிகளுக்கான முதலுதவி சிகிச்சைக்கு வீட்டு மூலிகை தோட்டம் அமைத்தலும் பராமரித்தலும். 1 வீடு 1 மூலிகை தோட்டம். வீட்டு மூலிகை தோட்டத்தை திட்டமிட்டு அமைத்தால் குறைந்த இடத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான மூலிகைகளை வளர்க்கலாம். மேலும் பராமரிப்பு, நீர்ப்பாசனம் மற்றும் அறுவடை பணிகளும் எளிதில் இருக்கும். ஒரு சிறந்த மூலிகை தோட்டத்தில் உயிர் வேலி, அதாவது தோட்டத்தை சுற்றி அகத்தி, முருங்கை போன்ற மரங்களை உயிர் வேலியாக அமைக்கலாம். இது பாதுகாப்பு அளிப்பதோடு மருத்துவ பயன்பாட்டிற்கும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுகின்றன. பல்லாண்டு மூலிகை மற்றும் மரங்கள் வளர்ப்பு. வேம்பு, நாவல், புங்கன், எலுமிச்சை, கொன்னை, எருக்கு போன்ற பல்லாண்டு தாவரங்களை தோட்டத்தின் ஓரப்பகுதியில் மற்ற செடிகளுக்கு நிழல் ஏற்படாத வகையில் நடவு செய்ய வேண்டும். உரக்குழி அமைத்தல். தோட்டத்தின் 1 மூலையில் 1 அல்லது 2 உரக்குழிகளை அமைத்து சமையலறை மற்றும் கால்நடை தொழுவ கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். வேலிப்பகுதி. பிரண்டை, வேலிப்பருத்தி, கோவைக்காய், சீந்தில் பொடி போன்ற கொடி வகை மூலிகைகளை வேலியில் படரவிடலாம். இதனால் இடம் மிச்சமாகும். மூலிகை திடல்கள் அமைத்தல். நடுப்பகுதியை சம அளவிலான சிறு பகுதிகளாக பிரித்து சிறு மூலிகைகள், செடி வகைகள் மற்றும் கிழங்கு வகைகளை தனித்தனியாக பயிரிடலாம். இதனால் பராமரிப்பும் அறுவடையும் எளிதாக இருக்கும். நாற்றங்கால் பகுதி அமைத்தல். புதிய நாற்றுகள் தயாரிக்கவும் அரிய மூலிகைகளை பெருக்கவும் சிறிய நாற்றங்கால் பகுதியை ஒதுக்க வேண்டும். விதைப்பு மற்றும் நடவு பகுதி அமைத்தல். நேரடியாக விதை விதைக்கும் பயிர்கள் மற்றும் நாற்றுகளை நடவு செய்யும் பயிர்களுக்கு தனித்தனி இடங்களை ஒதுக்கினால் தோட்ட மேலாண்மை சீராக இருக்கும். நடைபாதை அமைத்தல். தோட்டத்தின் நடுவே அல்லது ஓரமாக 1 சிறிய நடைபாதையை அமைத்தால் செடிகளை சேதப்படுத்தாமல் பராமரிப்பு, களையெடுப்பு மற்றும் அறுவடை பணிகளை எளிதாக மேற்கொள்ளலாம். வீட்டு மூலிகை தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய முக்கிய மூலிகை தாவரங்கள். கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் பொதுவான நோய்களுக்கு முதலுதவி அளிக்க உதவும் மூலிகை தாவரங்களை அவற்றின் வளர்ச்சி தன்மையின் அடிப்படையில் சிறு மூலிகைகள். துளசி, கற்பூரவள்ளி, சிறு குறுஞ்சான், திருநீற்று பச்சை, தும்பை, குப்பைமேனி, சிறியானங்கை, கரிசாலை, கீழாநல்லி ஆகியவற்றையும் செடி வகைகளான கருவேப்பிலை, சோற்றுக்கற்றாழை, ஆடாதொடை, நொச்சி, ஊமத்தை, எலுமிச்சை ஆகியவற்றையும் கொடி வகைகளான பிரண்டை, சீந்தில் கொடி, முடக்கருத்தான், திப்புளி, மிளகு, வெற்றிலை, சுரைக்கொடி, பரங்கி, வல்லாரை போன்றவற்றையும் கிழங்கு அல்லது வேர் வகைகளான மஞ்சள், இஞ்சி, வசம்பு, கோரை கிழங்கு, நன்னாரி, பூமி

0: சர்க்கரை கிழங்கு, முள்ளங்கி, வெட்டிவேர் போன்றவற்றையும், மரங்களான முருங்கை, வேம்பு, சீமை அகத்தி, நாவல், கடுக்காய், புங்கன், கொன்றை போன்றவற்றையும் அவற்றின் வளர்ச்சி தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தி வளர்க்கலாம். அனைத்து மூலிகைகளையும் ஒரே நேரத்தில் வளர்க்க வேண்டிய அவசியமில்லை. இடவசதி மற்றும் தேவைக்கேற்ப குறைந்தபட்சம் 20 முதல் 25 முக்கிய மூலிகை தாவரங்களை வளர்த்தாலே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் பெரும்பாலான சாதாரண நோய்களுக்கு தேவையான முதலுதவி மூலிகைகள் எளிதில் கிடைக்கும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நமது FM Rainbow 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
1: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: சாப்பிட்டியா சந்தியா? சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்,
2: சாப்பிட்டியா சந்தியா? சாப்பிட்டேம்மா, ஆனா நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே.
0: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டு

0: இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜோனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு உங்களுடைய
0: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனா்.

0: சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: பூமியில் மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான இயற்கை வளம் மண் ஆகும். உணவு உற்பத்திக்கு தேவையான பயிர்கள் மண்ணில்தான் வளர்கின்றன. எனவே மண் வளத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும். மண்ணரிப்பை தடுக்க மரங்கள், பசுமை தாவரங்களை அதிகமாக வளர்க்கலாம். அதிக அளவில் இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை உரங்கள், தொழு உரம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மண்ணில் கொட்டாமல் முறையாக அகற்றலாம். மழை நீரை சேமித்தல், பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடித்தல் போன்ற செயல்களும் மண் வளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. மண் வளம் காப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணத்துடன் அனைவரும் செயல்படுவோம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: இன்று
5: புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாள். இது இந்தியா முழுவதும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. மேஜர் தியான்சந்த் 1905 ஆகஸ்ட் 29 இந்தியாவில் அலகாபாத்தில் பிறந்தார். அவரது அற்புதமான பந்து கட்டுப்பாட்டின் காரணமாக மக்கள் அவரை ஹாக்கியின் மாயக்காரர் என்று அழைத்தனர். இந்திய அரசு 1956 அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அவரது பெயரை தாங்கியுள்ளது. முதன் முதலில் 2012 ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாடியது. இந்நாள் உடல் தகுதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. இன்று அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம். அணு ஆயுத சோதனைகளால் மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகள் குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும்.
4: இன்று
6: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
7: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public, if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
6: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகில் மாறாதது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பணத்தால் இல்லாமலேயே பரிவர்த்தனை செய்யலாம் என்று யாரேனும் சொல்லியிருந்தால் நிச்சயம் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். இதோ இப்போது டீ கடை தொடங்கி பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா இடங்களிலும் QR கோடு தான். ஸ்மார்ட் போனை ஸ்கேன் செய்தால் அடுத்த நொடி யாருக்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தி விடலாம். பெரும்பாலானோர் பணத்தாளை கைகளில் தொட்டே பல மாதங்களாகிவிட்டது. அந்த அளவுக்கு யுபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகம் நடக்கும் நாடு இந்தியாதான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. யுபிஐ பண பரிவர்த்தனை நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய பொருளாதார பரிவர்த்தனையில் யுபிஐ ஏற்படுத்தியிருக்கும் தாக்கமும் மாற்றமும் சாதாரணமானதல்ல. ஒரு காலத்தில் சேமிப்பில் இருக்கும் பணத்தை எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றாலோ வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று பல்வேறு நடைமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் மிகப்பெரிய நேர விரயமானது. வங்கி செயல்பாடுகளிலும் அது சிக்கலை உருவாக்கியது. வங்கி கணக்கு எண், IFSC குறியீடு, வங்கியின் பெயர் எல்லாவற்றையும் கவனித்து எழுத வேண்டும். ஒரு எண் தவறினாலும் வேறு எவரின் கணக்குக்கோ பணம் போய்விடும். அதிலும் வங்கி இயங்கும் நேரத்தில் மட்டுமே பணம் எடுக்கவோ அனுப்பவோ முடியும். கல்லூரிக்கு விண்ணப்ப கட்டணம் அனுப்ப வேண்டும் என்றால் கூட அவசர அவசரமாக ஓடிப்போய் DD எடுக்க வேண்டும். இப்படி நிறைய நெருக்கடிகள் இருந்தன. காலப்போக்கில் இந்தியாவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. இணைய வசதியும் விரிவடைந்தது. அதே நேரம் வங்கி கணக்குகளும் அதிகரித்தன. ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாள அமைப்புகளும் வளர்ந்தன. இவை அனைத்தையும் இணைத்து மிக எளிமையான ஒரு பொதுவான பண பரிவர்த்தனை முறையை உருவாக்க வேண்டிய தேவை எழுந்தது. ஆனால் சொல்லும் அளவுக்கு இதை செய்வது எளிதல்ல. இந்தியாவின் வங்கித்துறை மிக பிரம்மாண்டமானது. அரசு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அஞ்சல் வங்கிகள் என பல்வேறு நிதி பரிவர்த்தனை அமைப்புகள் இங்கே உள்ளன. ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்தனி தொழில்நுட்ப அமைப்புகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு செயலியை பயன்படுத்தி இன்னொரு வங்கியின் செயலிக்கு பணம் அனுப்புவது சிரமமான வேலையாக இருந்தது. இந்த நடைமுறை சிக்கலை தீர்த்து பண பரிவர்த்தனைகளை வெளிப்படை தன்மையோடும் எளிமையாகவும் மாற்ற நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியது. பொதுவான கட்டமைப்பின் பின்னணியில் 4 முக்கிய நோக்கங்கள் இருந்தன. 1, எளிமை. நீண்ட நெடிய வங்கிக் கணக்கு எண்ணை நினைவில் வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அதற்கு மாற்றாக ஒரு எளிய விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அல்லது QR கோட் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றை கையாள்வது எளிமையாக இருக்க வேண்டும். 2, பணத்தை அனுப்பிவிட்டு எப்போது போய் சேருமோ என்று காத்திருக்கக் கூடாது. உடனடியாக பரிமாற்றம் நடைபெற வேண்டும். 3, வங்கிகளை

இணைப்பது. ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் மற்றொரு வங்கியின் வாடிக்கையாளருக்கு எளிதாக பணம் அனுப்ப வேண்டும். அதில் எவ்வித நடைமுறை சிக்கலும் வரக்கூடாது. நான்காவது, பெரிய தொகைகள் மட்டுமின்றி மிகச்சிறிய தொகையை கூட அனுப்பவோ பெறவோ வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் இதன் பயன் எளிய மனிதர்களுக்கும் போய் சேரும், முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கு உதவும். ஆனால் இத்தனை வசதிகளோடு ஒரு செயலியையும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்குவது எளிதான விஷயம் இல்லை. பல்வேறு வங்கிகளின் கணினி அமைப்புகள், பாதுகாப்பு நடைமுறைகள், வாடிக்கையாளர் தகவல்கள், பண பரிவர்த்தனை விதிமுறைகள் அனைத்தும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட வேண்டும். ஏராளமான கேள்விகள் இதன் முன்னால் இருந்தன. ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு பணம் சரியாக செல்கிறதா என்பதை கண்காணிப்பது எப்படி? பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? பணம் ஒருவரிடமிருந்து கழிக்கப்பட்டு பெறுநரிடம் சேராமல் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது? ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தினால் அமைப்பு தாங்குமா? மோசடிகளை தடுக்க பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும்? தனிநபரின் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைக்காண நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மிக தீர்க்கமான திட்டமிடலோடு செயலில் இறங்கியது. முதலில் வங்கிகளை இணைத்து ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்கியது. 2016 ஏப்ரல் 11 தேதியன்று அப்போதைய இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டாக்டர் ரகுராம் ராஜன் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் யுபிஐயை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார். அப்போது 21 வங்கிகள் யுபிஐயுடன் இணைந்து பரீட்சார்த்த தொடக்கத்தில் பங்கேற்றன. 2016 ஆகஸ்ட் 25 தேதி முதல் வங்கிகள் தங்களுடைய யுபிஐ செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் கொண்டுவர தொடங்கின. ஆனால் எடுத்தவுடன் யுபிஐ மக்கள் மத்தியில் பரவலாக சென்றுவிடவில்லை. பலருக்கும் இதில் அச்சங்கள் சந்தேகங்கள் இருந்தன. 2016 ஆகஸ்டில் யுபிஐயின் மாதாந்திர பரிவர்த்தனைகள் 10 லட்சத்திற்கும் குறைவாகவே இருந்தன. ஆனால் 11 மாதங்களுக்குள் 2017 ஜூனில் 1 கோடி பரிவர்த்தனைகளை தாண்டியது. மக்கள் படிப்படியாக டிஜிட்டல் பரிவர்த்தனையை பழக தொடங்கினார்கள். 2016 நவம்பரில் மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு மக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வேகமாக ஏற்றுக்கொண்டார்கள். பண மதிப்பிழப்புக்கு பிறகான 2 மாதங்களில் யுபிஐ பரிவர்த்தனை அளவு 90 கோடியிலிருந்து 700 கோடியாக சுமார் 6 மடங்கு உயர்ந்தது. 2017 கியூஆர் கோட் முறை வந்த பிறகு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வேறு வடிவம் எடுத்தது. வங்கி பரிமாற்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட யுபிஐ வணிக பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தியது. அதனால் கடைக்காரர்களின் மேசையில் ஒரு கியூஆர் கோட், வாடிக்கையாளரின் ஸ்மார்ட் போனில் ஒரு யுபிஐ செயலி என்ற புதிய பண பரிவர்த்தனை கலாச்சாரம் உருவாக தொடங்கியது. 2018 யுபிஐயின் 2.0 காலம் என்று குறிப்பிடலாம். கியூஆர் கோடு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட்டன. 2019 அக்டோபரில் ஒரே மாதத்தில் 100 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை தாண்டியது. 2018-19 நிதியாண்டில் மட்டும் சுமார் 535 கோடி யுபிஐ பரிவர்த்தனைகள் பதிவாகியிருந்தன. 21 வங்கிகளுடன் தொடங்கிய அமைப்பு 3 ஆண்டுகளில் 142 வங்கிகளாக வளர்ந்தது. 2020 யுபிஐ ஆட்டோபே அறிமுகமானது. அதே காலகட்டத்தில் சர்வதேச பயன்பாடும் விரிவடைந்தது. மாதாந்திர சந்தாக்கள், கட்டணங்கள் போன்றவற்றை தானியங்கி முறையில் செலுத்தும் வசதிகளும் யுபிஐக்குள் வந்தன. கோவிட் காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாத சூழல் இருந்த நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேலும் முக்கியத்துவம் பெற்றது. 10 ஆண்டுகள் கடந்துள்ள இன்றைய நிலையில் 703 வங்கிகள் யுபிஐ கட்டமைப்பில் இணைந்துள்ளன. 2026 மே மாதம் மட்டும் சுமார் 2320 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. அவற்றின் மதிப்பு 29.9 லட்சம் கோடி ரூபாயாகும். இன்று ஒவ்வொரு நாளும் 66 கோடி பரிவர்த்தனைகள் யுபிஐயில் நடைபெறுகின்றன. இந்த யுபிஐ சேவை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், பூட்டான், இலங்கை, நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், கத்தார், கம்போடியா, கிரீஸ், மாலத்தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. இந்த பெருமிதத்தை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் பிரம்மாண்டமும் பயனும் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்கள் யுபிஐ அனுபவம் குறித்தும் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார்.

0: கொண்டுள்ளார். யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016-17 நிதியாண்டில் வெறும் 1.78 கோடியாக இருந்த ஆண்டு பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை 2025-26 நிதியாண்டில் 24,162 கோடிக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இது பரிவர்த்தனை எண்ணிக்கையில் சுமார் 13,000 மடங்கு அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நிகழ்நேர கட்டண பரிவர்த்தனை எண்ணிக்கையில் யுபிஐ 49% பங்கை வகிக்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. பண பரிவர்த்தனையில் யுபிஐ என்பது ஒரு மாபெரும் புரட்சி என்றால் மிக இல்லை. தொழில்நுட்பத்தை தங்களுக்கேற்ற வகையில் உபயோகிக்கும் நாடுகளே நாளை இந்த உலகில் முக்கியத்துவம் பெறப்போகின்றன. அந்த அடிப்படையில் இந்தியா இந்த உலகுக்கு அளித்துள்ள பெருங்கொடைதான் இந்த யுபிஐ.
1: இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 7:10. தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். தன்னலம்.

0: ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பவதாரணி பாடிய பாடல் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார்.

0: பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விஹானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் 100 ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
2: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தால் ஏதாவது அதில் பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்ணுறதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில

0: இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29 கடந்த 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு 1 தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து 2 பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். 1 வந்தால் 3-6 வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மன வாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது.

0: எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். ஒரு வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வெள்ளக்கோவில் கணபதி ரீஃபைனன்ஸ் வளாகத்தில் நடைபெறும். பொள்ளாச்சி நகர் சங்கரமடம் அருள்மிகு ஸ்ரீ சங்கர விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை மற்றும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள தகவல், இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை அன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் பசூர் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு வேலை நடைபெறுவதால் கரியம்பாளையம், தெலுங்கு பாளையம், கெப்பநாயக்கன் பாளையம், அன்னூர் நகரம், மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலங்கொம்பு மற்றும் ஜடயம்பாளையம், தேரம்பாளையம், பசூர், பூசாரிப்பாளையம், இடையர்பாளையம், செல்லனூர், ஆயிமாபுதூர், ஓட்டப்பாளையம், ஜீவாநகர், அன்னூர் மேட்டுப்பாளையம், மேட்டுக்காடு புதூர், அம்மாசெட்டி புதூர், புதுப்பாளையம், பூலுவப்பாளையம் ஆகிய இடங்களுக்கு மின் விநியோகம் தடைபடும் என்று செயற்பொறியாளர் அறிவிக்கிறார். நேரம் 7:31. நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: கேட்ட பாடல் பி சுஷீலா பாடியது.
1: தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

Thank you.

0: மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேர்கள் கேட்ட பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. நேர்களே, இன்று காலை மணி 9 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: கேட்ட பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
1: ஊர்ப்புறத்திலே

0: சாப்பிட்டியா சந்தியா?
1: ஆ சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே.
2: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் பெண்ணேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கத்திரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில்.

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இந்த நேரம் இனிய நேரம்.

0: நேர்கள் கேட்ட பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக ஜென்சி அந்தோனி பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: Indian to win the coveted Grand Chess Tour, writes Hindustan Times and all the other dailies. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic beginning today to enhance economic and defense cooperation. India signs deal with United States to procure Javelin anti-tank guided missile systems. Death toll in Nepal flash floods rises to 579, while 1,924 people still missing. India steps up humanitarian assistance to neighboring country. Government to introduce fortnightly sugar allocation system from next month to ensure availability of sugar in market on time. And India's Velavan Senthil Kumar wins PSA Budapest Squash Open title, beating Bulaj Farkas of Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
2: Neram 8 mani 30 nimidam.
3: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
4: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
3: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே

0: அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீர்கள்.
1: அப்பா, 3000 கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க.
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: விழியிலே மணி, விழியில் மௌன மொழி பேசும்.

0: கேட்ட பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
0: நேரம் 8:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மனம் விரும்புதே. நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேர்கள் கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.
1: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: கேட்ட பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

நேரம் 9 மணி. அரங்கிசை. ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து சுகுணமுலே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பங்கஜ லோச்சன ஸ்வாதி திருநாள் கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

நிறைவாக நமாமி தூதம் ராமஸ்ய என தொடங்கும் ஸ்லோகம் தொடர்ந்து சுவாமி முக்கிய பிராணா புரந்தரதாசர் தேவர்நாமா யதுகுல காம்போஜிராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லையே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணம் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும், நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 10:02. நேயர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை வந்து அப்படியே நம்ம கூட நம்ம ஆர்ஜிஸ் கூட சூப்பராக நீங்கள் வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை நார்த் அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு எல்லோரும் பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பீங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரமாகலாம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். நம்ம வந்து அதாவது நம்ம எஃப்எம்லேருந்து நம்ம கிளம்பி இப்போ வந்து ஒரு பக்கமாக இருக்கிற ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஊர். எந்த ஊர் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நான் வந்து பஸ் நம்பர் சொல்லுவேன்னா அப்படியே நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். இந்த ஊருக்கு நம்ம போகணும்னா, கோயம்புத்தூரில் இந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேருந்து பஸ் எல்லாம் ஏறலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் இந்த ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் போகாமலும் இருந்திருப்பீங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து நம்ம வந்து இப்போது நம்ம எஃப்எம்லேருந்து போகணும் அப்படின்னா நம்ம வந்து சுங்கம்லேருந்து பஸ் ஏறலாம். சுங்கம் வழியாக இந்த பஸ்ஸு வந்து வரும். சுங்கம் வந்து ஜிஹெச்லேருந்து அப்படியே வந்து டவுன் ஹால் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பஸ்ஸு வந்து போகும். எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன்னா பஸ் நம்பர் நான் சொல்கிறேன், 22. ஓகேங்களா, 22 பஸ் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ஓகே கெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 22 அப்படிங்கிற பஸ் நம்பர் வந்து எந்த ஊருக்கு போகும்? நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து சுங்கத்துலேயோ இல்லை ஜிஹெச்கிட்டேயோ இல்லாட்டி டவுன்ஹால்லேயோ பஸ் ஏறினீங்கன்னா சீரநாயக்கன் பாளையம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. எந்த வழியாக இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில முக்கியமான கோயம்புத்தூரில் சில முக்கியமான பகுதிகள் மேலே தான் இந்த பஸ்ஸே போகும். எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூ மார்க்கெட் போகுங்க ஃபஸ்ட்டு. பூ மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ மார்க்கெட் வழியாக ஆர்எஸ்புரம் போவோம். ஆர்எஸ்புரத்தில் அந்த ரவுண்டானாலாம் சுற்றி காமிச்சு அப்படியே நம்மளுக்கு வந்து லாலி ரோட் பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. லாலி ரோடு தாண்டின உடனே ரெண்டு பக்கமும் அப்படியே வந்து சூப்பராக ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்களேன். அந்த பில்டிங் தான் TNA.

தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அந்த வழியாகவே அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரெண்டு தென்னந்தோப்பு இருக்கும் பாருங்களேன். அக்ரி யூனிவர்சிட்டி தாண்டினோடனே ரெண்டு தென்னந்தோப்பு இருக்கும். அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டு மேலே அப்படியே அந்த பஸ்ஸு போகும். அங்கேருந்து போகக்கூடியது தான் சீரநாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர். இங்கே என்னென்ன ஸ்பெஷலெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பஸ் ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம், ஓகேவா? டிஎன்யூவை தாண்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை தாண்டி, அந்த தென்னந்தோப்பு சொன்னேன் இல்லையா, அந்த வழியாக 22 பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பாட்டு வருது, கேட்டு வாங்க.

நேயர்களே, நாளை 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நேரம் 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களை எல்லார்த்தையும் 22 பஸ்ஸில் ஏற்றி இப்போ வந்து நான் கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா, அக்ரி யூனிவர்சிட்டி தாண்டி ஒரு தென்னந்தோப்புக்கு வழியாக அப்படியே வந்து நம்ம சீகநாயக்கன் பாளையம் போயிட்டுருக்கோம். போயிட்டோமா அப்படின்னு பார்த்தா அதோ இறங்கிட்டோம், எல்லோரும் வந்து இறங்கிட்டோம். ஓகே, இப்போ முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு சீகநாயக்கன் பாளையத்தில். என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குங்க, மாரியம்மன் கோவில். அந்த கோவிலில் வந்துட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் மறுபடியும் வந்து நடக்குது. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப பக்திகரமாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 வாரமாக நடந்துட்டுருக்கு. கும்பாபிஷேகத்துக்காக வர்ற மக்கள் வந்து சாமி கும்பிடுறது, அது சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ வந்து ஒரு திருவிழா கும்பாபிஷேகம் அப்படிங்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற கடைகளில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இல்லையா. வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ கடைகளில் நம்ம நிறைய குழந்தைகளை பார்க்க முடியுது. இந்த செப்பு சாமான்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் அந்த கடைகளை சுற்றி, அந்த பலூன் கடைகளை சுற்றி அங்கே இங்கேயுமா ஓடிட்டுருக்காங்க. சத்தம் கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சாமி கும்பிட வர மக்கள் வந்து சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து கலை நிகழ்ச்சிகளும் அங்கே நடத்திட்டுருக்காங்க. காலையில் மட்டும் இல்லை, ஈவினிங்கும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த பகுதியில், சீகநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இந்த 1 வார காலமாக கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்திமயமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து திருவிழா அங்கே நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்து சீகநாயக்கன் பாளையத்தில் இன்னும் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நாய்களுக்கான, ஒரே நிமிஷம், ஓகே, இங்கே வந்து நாய்களுக்கான கருத்தடை செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு மையமும் இருக்குது. இதை வந்து ஏபிசி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் தெரு நாய்களுக்கு கருத்தடை மற்றும் மீட்பு பணிகள் வந்து இங்கே மேற்கொள்ளப்படுது. சுமார் வந்து 35 லட்சம் செலவில் வந்து எரியூட்டு மின்மயானம், அதாவது உங்களுடைய செல்ல பிராணிகள் வந்து இறந்து போயிட்டால் நீங்கள் வந்து எரியூட்டுறதுக்கான வசதிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருத்தடை மையமும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம ஊரில் வந்து இருக்குது சீகநாயக்கன் பாளையத்தில். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 22 பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இதுதான், சீகநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற செல்ல பிராணிகளுக்கான மின்மயானம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் நல மையம் வந்து இங்கே இருக்குது. உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த அணுகலாம். அதுதான் இந்த ஊரினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரில் இருக்குது, நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

நேரம் 10:19. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிளம்பி சீரநாயக்கன் பாளையம் இந்த ஊரில் இந்த குட்டி வில்லேஜில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இந்த வில்லேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாடலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த செல்ல பிராணிகள் வந்து இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். என்ன அப்படின்னா, விலங்குகள் கருத்தடை மையம் இங்கே இருக்குது. ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் தெளிநாய்களுக்கு கருத்தடை மற்றும் அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிகளும் இங்கே வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பல நாய் வளர்ப்பு பொருட்களும் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த சீரநாயக்கன் பாளையம் ஊரை நம்ம சுற்றி பார்க்கும்போது இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடமா இருக்குது. சீரநாயக்கன் பாளையம்

கொஞ்சம் வரலாற்றுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப மாடர்னாகிட்டாங்க இல்லையா. எல்லாருமே வந்து வெவ்வேறு வேலைகள், இப்போ நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய புதுவிதமான வேலைகள், ஐடி ஜாப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. இப்போ பாட்டு நம்ம கேட்டுட்ருக்கும் போதே ஒரு தாத்தா பாட்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு தடக்கு தடக்கு தடகுன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு நம்மளும் போய் எட்டி பார்த்தோம். பார்த்தா வந்து நெசவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்மளும் வந்து சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் ஆகாஷ்வாணியிலேருந்து அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் எவ்வளோ வருஷமாக நெசவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, முன்னாடி வந்து நெசவு தொழில் வந்து இங்கே ரொம்ப வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. இப்போவும் வந்து இந்த தெருக்களில், சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் தெருக்களில் நம்ம எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு சந்தில வீடு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மறக்காமல் வந்து நெசவு தொழிலை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மாரியம்மன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பக்திகரமாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதே அது மட்டும் இல்லாமல், சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து ரசித்து வாங்கிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து அந்த கோவில் பக்கத்தில் வந்து வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூல்களுக்கெல்லாம் சாயம் போடுவாங்கல்ல, அந்த சாயம் போட்டு வெளியே வந்து காய வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து அந்த காய வச்சுருக்கிறதோட அந்த நூல்களுக்கு இடையில இடையில புகுந்தெல்லாம் விளையாடிட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி காட்சிகள் வந்து அதிகமாக பார்க்க முடியறதில்லை. ஏன்னா வந்து இப்போ நெசவு தொழில் அங்கங்கே அந்த வில்லேஜில் ஒரு சில இடங்களில் மறக்காமல் இருக்கணும்னு வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் நெசவு தொழிலை ரொம்ப நேசித்தவங்க இன்னமும் அந்த நெசவு தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு, கண்டிப்பாக திரும்ப மீட்டு எழுந்து அந்த நெசவு தொழில் தெரிஞ்சவங்க திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் இப்போ சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, சீலநாயக்கன் பாளையம் பகுதியில் வந்துட்டு இன்னதான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம், விலங்குகள் கருத்தடை மையம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நெசவு தொழில் ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், சீலநாயக்கன் பாளையம் பகுதியில் தான் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறாங்க. இன்னும் சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சீலநாயக்கன் பகுதியில், சீலநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா பஸ்ஸில், சீலநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லப்படுற சுகர் கேன் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமே கோயம்புத்தூரோட பிரைட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி, ஐசிஏஆரும் சரி, அதாவது சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டும் சரி, நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு, ஓகேவா. அதனால் இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் வந்து 22 பஸ் ஏறுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க. இதுதான் கோயம்புத்தூரில் நம்ம சீலநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சீலநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் கால்நடையாக நடந்து போனோம் அப்படின்னா புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, பிஎன் புதூர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட அதாவது ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் அடைஞ்சிடலாம், அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கும் வரலாம், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் வரலாங்கிற மாதிரி அந்த ரெண்டு ஊரையும் பிரிக்கவே முடியாது. அங்கேயும் வந்து நிறைய கடைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் இருக்குது. இந்த ரெண்டு திருவிழாக்களையும் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கே கண்கள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ப்ரோக்ராமில் நம்ம வந்து சீலநாயக்கன் பாளையம், கோவை பகுதியில் இருக்கிற சீலநாயக்கன் பாளையம் அந்த பகுதியில் தான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பகுதிக்கு போனவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்துச்சு, இன்னும் இருக்குது, இன்னும் வந்து கண்டினியூ ஆகுது இந்த விஷயங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே உங்களுக்கு இந்த போவோம் ஊர்களும் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான அழகான போஸ்ட் ஆஃபீஸும் அங்கே இருக்குது, அதாவது ஐசிஆருக்கு உள்ளே இருக்குது. அது எப்படின்னா நடந்து போகும்போதே அப்படியே அருமையாக இருக்கும், ரெண்டு பக்கமும் வயல் இருக்கும், அப்படியே நடந்து போய் ஒரு போஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக 22 பஸ் ஏறி சீலநாயக்கன் பாளையம் போகணும். ஓகே, இன்றைக்கி
போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் சீலநாயக்கன் பாளையம், நம்ம ஊரில் இருக்கிற சீலநாயக்கன் பாளையம் பகுதி தான் நம்ம சுற்றி பார்த்தோம்.

0: நேயர்களே, நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு

0: மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 10:30.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் எஃப்எம் 103 ரெயின்போ. நாம் இணைந்திருக்கும் இந்த நேரம் கவிதையும் கானமும் ஒலிக்கும் நேரம். இது

வளையல்கள் குலுங்கட்டும், வாழ்த்துகள் பெருகட்டும், தாயின் மனம் மகிழட்டும், தங்க குழந்தை பிறக்கட்டும், மலர்கள் மனம் வீசட்டும், மங்கள இசை முழங்கட்டும், தாய் சேய் இருவரும் ஆரோக்கியமாய் வாழட்டும், இனிதாய் கூடும் உறவுகள் நாளை வரப்போகும் குட்டி மழலைக்காக. கவிதையும் கானமும் தரும் முதல் பாடல் வளையல் கிராமிய கொண்டாட்டம் குடும்ப விழா போன்ற உணர்வுகளை கொண்டிருக்கும். அம்மன் அருள் இல்லைன்னா பெண் இங்கு தாயாய் ஆவதெங்கே, பிள்ளை செல்வம் இல்லை என்ற பேச்சுக்கள் பொய்யாய் போனதிங்கே. வாலியின் பொன் வரிகளில் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் தேன் குரலில் இளையராஜாவின் இசை கைவண்ணத்தில் இதோ பாடல்.

வளையல் ஓசையில் வசந்தம் பிறக்கிறது. தாயின் கருவில் புது உலகம் மலர்கிறது. கையில் வளையல், மனதில் மகிழ்ச்சி, கருவில் குழந்தை வாழ்வின் இனிய கவிதை. தாய்மையின் பயணம் தாலாட்டின் தொடக்கம். தாயும் சேயும் நலமுடன் வாழட்டும். வானவில்லில் ஊஞ்சல் கட்டி ஆட வைப்போம். வெண்ணிலவ பக்கத்தில் நிற்க வைப்போம். மின்னலத்தான் கால் கொலுசா போட்டு வைப்போம். மேகத்துல மெத்த செஞ்சு தூங்க வைப்போம். என்னே அழகான கற்பனை. அண்ணாமலையின் வைர வரிகள் கண்ணனின் இசையமைப்பில் முகேஷ் அனிதா பாடும் பாடல் கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

இது வெறும் வளையல் ஓசை அல்ல, ஒரு தாயின் கனவு ஓசை, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி ஓசை, வரப்போகும் மழலையின் வருகையை சொல்லும் இனிய ஓசை. கருவில் வளரும் குழந்தையே, உன் வருகைக்காக எத்தனை இதயங்கள் காத்திருக்கின்றன தெரியுமா? உயிரை வாழ்த்தும் வளைகாப்பு புளிப்பை தேடி நாவிலே ஏக்கமே, இனிமை சுவக்க மனதை இழப்பாள், தாலாட்டும் கனவுகள் வளர்ப்பாள், பூவை மேலும் பூத்தாளே தாயாய் மாறப் போறாளே. குட்டி ரேவதி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவான இந்த உணர்வு பூர்வமான பாடல் ஜொனிட்டா காந்தி, சரண்யா ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீஷா பகவதுலா பாடிய பாடல். கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

0: இந்த அன்பான தாயும் அவள் கருவில் வளரும் சேயும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்று நூறாண்டு நலமுடன் வாழ வளையல்கள் குலுங்கட்டும், வாழ்த்துகள் பெருகட்டும், மழலை சிரிப்பு மலரட்டும், இல்லமென்றும் மகிழ்ச்சியால் நிறையட்டும். மலர் கொடுத்தேன், கைகுலுங்க வளையலிட்டேன், மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மாதங்கள் பதமாக உருவானதோ மகராணி முகமின்று மெருகேறுகிறதோ. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. கண்ணதாசனின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை சாம்ராஜ்யத்தில். டி எம் சவுந்தரராஜன் பாடும் பாடல் கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்ற

வண்ண வண்ண வளையலடி, சின்ன கையில் சினுங்கும்படி மாட்டுங்கடி. தங்க தங்க வளையலடி, தங்க கையில் மினுங்கும்படி போடுங்கடி. விட்டு போன சொந்தம் அது ஒன்னா சேரும், சிங்கக்குட்டி வந்து அட நம்மை இணைப்பான். மணியமுதன் பாடல் வரிகளில் ஜாக்ஸ் பிஜாய் இசையமைப்பில் கேஷவ் வினோத் தீபிகா பாடிய பாடல். கவிதையும் கானமும் தரும் நிறைவு பாடல்.

இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் எஃப்எம் 103 ரெயின்போ. நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உங்களோடு நான் முனைவர் திருமூர்த்தி சிவகுமார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: இனி தொடர்வது பதினோரு மணி. நேரம் 11:07.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், காதில் கேட்டாலே மனதில் இனிக்கும் பாடல்களுடன் நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி காவ்யா. மௌனமாய் பேசும் உன்னுடைய விழிகள் பேசாமலே என்னை வசீகரிக்கும் வழிகள். நீ சிரித்தால் என் இரவுகள் வெளிச்சமாகும், நீ பேசினால் என் கவலைகள் காற்றாய்ப்போகும். என்னுள் நீ

கேட்ட பாடல் ரெட் திரைப்படத்திற்காக கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடியது. நெற்றியில் பொட்டு வைத்து கூந்தலில் பூ முடித்து நிலவே தரையிறங்கி வந்ததோ, நீ நடந்து வரும் பாதையெல்லாம் பூக்கள் மலர்ந்து வழிவிடுகிறது. உன் அசைவுகளில் வழியும் அழகு என் இதயத்தை மிதக்க வைக்கும் தேரின் உலா.

0: நேர்கள் கேட்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: சூரியன் மறைந்தால் என் நிழலும் என்னை விட்டு விலகும். ஆனால் எந்த இருளிலும் என்னை விட்டு விலகாத ஒரே நிழல் உன் நினைவு மட்டுமே. என் கைகளில் ஆயுள் ரேகை நீளமாக இருக்கிறதோ இல்லையோ, உன் கைப்பிடித்து நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு யுகத்தை வாழ்கிறேன் நான்.
3: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா,

0: பாடல் தெங்காசி பட்டணம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் கே எஸ் சித்ரா ஸ்ரீராம் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: 11:18 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். வானிலையில் சொன்ன புயல் எப்போதோ கடந்து போனது. ஆனால் நீ ஒரு முறை என்னை நிமிர்ந்து பார்த்த நொடி என் மனசுக்குள் மையம் கொண்ட புயல் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை.

0: ஸ்டார் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
4: நாளை
3: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: குளத்து தாமரை சூரியனை கண்டு மலரும், என் வீட்டு தாமரையோ உன் குரல் கேட்டு மலர்கிறது. தாமரை மலரே, நீ என் அருகே வரும் நொடியில் என் ஆயுள் நீள்கிறதே. வந்துவிடு என் இதயக்கரையில், தங்க நிலவாய் அமர்ந்துவிடு.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா பாடிய பாடல் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 11:47 கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி தொடரும்.

0: Times from Yorkshire. Previously, there was something called the Church Times Cup, where vicars would play vicars around the country, different dioceses together. And so there's definitely scope, but it just needs the wheels. So hopefully we can be the sort of, as I say, those trendsetters that are then able to share our story and encourage other communities to do this, both in our country, of course, but why not anywhere else as well?
1: Yeah, mixed faith team really would be that true unifying force, wouldn't it? That sense of respect for each other. Great to speak to you both. Good luck for the return fixture. So we imagine then, Father Jordan, that the vicars now have to get revenge on the imams with victory next time round.
0: Well, we will win this time. It finished 1-1 last year in the series, and it came down to the final ball. We won on the final ball last year. So
1: some friendly sledging going on already. Father Jordan, Abdul Alim, thank you so much for being with us on Stumped. Great to hear the story.
0: Thank you, Rob.
1: Well, that's all we've got time for on this week's Stumped on Akashvani. Don't forget to follow us on X. We're at BBC WS Sport. Use the hashtag BBC Stumped. And check us out on YouTube as well by going to the BBC World Service on YouTube. Thanks to Sunil Gupta and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
2: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
3: நேரம் 11 மணி 48 நிமிடம்.
4: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் கார்மேகம் வானில் கூட்டம் கூட வெள்ளி மின்னல் வெளிச்சம் சிந்தி சிரிக்க மண்ணின் தாகம் தீர்க்க விண்ணிலிருந்து தூறலாய் இறங்குகிறது மழை ஏரிக்கரையும் குளத்து நீரலையும் மழை துளிகளின் தாளத்திற்கு ஆடுகின்றன மண்ணும் விண்ணும் சந்திக்கும் இந்த அழகிய நொடி இறைவனின் அற்புதம்

0: குஷி திரைப்படத்திற்காக ஹரிணி பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் 12:01.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் பென்னேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கத்திரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். 12:50 சேர்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம். காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்கு உரை சித்திரம். எழுதியவர் ஆர் ரவிசங்கர். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். எமது மாலை ஒளிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் உரை கேட்கலாம். எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 9:30 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு இடம்பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11:00 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: இரவு 8:00 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30
4: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
5: சாப்பிட்டியா சந்தியா? சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே.
3: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நிகழ்ச்சியில் அடுத்து சபாபதிக்கு வேறு தெய்வம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பெண்ணேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காதரிக்குப்பம் கே ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும்

0: பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே மூன்றாவது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு ₹3.89 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ ஒன்றுக்கு ₹88.92 உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக்கு ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவரா இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 months டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏஐங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக

செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல் நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பெமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 ஆக அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின்

0: விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்ஷுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மெல்லிசை பாடல்கள்.

0: டி எம் சௌந்தரராஜன் பாடிய மெல்லிசை பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. நேர்களே, 1:10 பெருமை மிகு பாரதம், காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்கு. உரை சித்திரம் எழுதியவர் R. ரவிசங்கர், அமைப்பு S. ஜோசப் ராஜ்.

0: சமூகத்தில் பெண் குழந்தைகளின் நிலை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்துள்ளது. பழைய காலங்களில் பெண் குழந்தைகளுக்கு குடும்பம் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகள், கல்வி, சுதந்திரம் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் மிகவும் குறைவாக இருந்த பல சூழல்கள் காணப்பட்டன.
1: இந்தியாவின் பழைய சமூக அமைப்பு பெரும்பாலும் குடும்பத்தை மையமாக கொண்டிருந்தது. குழந்தைகளின் பாதுகாப்புக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்பை ஏற்றிருந்தனர்.
0: கூட்டு குடும்ப முறையில் தாத்தா, பாட்டி, பெரியவர்கள், மாமா, அத்தை போன்ற பல உறவினர்கள் ஒரே வீட்டில் அல்லது அருகாமையில் வாழ்ந்தனர். இதனால் குழந்தைகள் தனியாக இருப்பது குறைவாக இருந்தது.
1: பெண் குழந்தைகள் வெளியில் செல்லும் போது குடும்பத்தினர் அவர்களுடன் இருப்பது வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் இன்று இருப்பதை போன்ற இணையம், சமூக ஊடகம், ஸ்மார்ட் போன் போன்றவை இல்லாததால் இணைய வழி குற்றங்கள் என்ற பிரச்சனையும் இல்லை.
0: ஆனால் இதனால் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் முழுமையாக பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று கூற முடியாது. அந்த காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சமூக கட்டுப்பாடு.
1: பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை குடும்பமும் சமூகமும் அதிகமாக கட்டுப்படுத்தியது.
0: அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எப்போது திருமணம் செய்ய வேண்டும் போன்ற பல விஷயங்களில் அவர்களுடைய கருத்து முக்கியமாக கருதப்படாத சூழல்கள் இருந்தன.
1: பெண் குழந்தைகளின் பாதுகாப்புடன் தொடர்புடைய மிக முக்கியமான பழைய சமூக பிரச்சனை குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் என்பது 18 வயதுக்கு முன்பு திருமணம் நடைபெறுவதாகும். இந்த நடைமுறை குறிப்பாக பெண்களின் கல்வி, உடல்நலம், பொருளாதார சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை பாதித்தது.
0: யுனிசெஃப் தகவலின்படி இந்தியாவில் குழந்தை திருமணத்தின் அளவு கடந்த பல தசாப்தங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. 2005-06 காலகட்டத்தில் 18 வயதுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட பெண்களின் சதவிகிதம் 47 என்ற அளவில் இருந்த நிலையில் 2019-21 காலகட்டத்தில் அது சுமார் 23 குறைந்துள்ளது.
1: இது இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட முக்கியமான முன்னேற்றமாகும். ஆனால் குழந்தை திருமணம் இன்னும் முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை.
0: வறுமை, கல்வியின்மை, பாலின பாகுபாடு, சமூக மரபுகள், பாதுகாப்பு குறித்த பெற்றோரின் அச்சம் போன்ற காரணங்களால் குழந்தை திருமணம் சில பகுதிகளில் தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் உள்ளது.
1: பழைய காலங்களில் பல குடும்பங்களில் ஆண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண் குழந்தைகள் வீட்டு பணிகளை கற்றுக்கொள்வதே அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு போதுமானது என்ற தவறான எண்ணம் இருந்தது.
0: இதனால் பல பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று நிலைமை பெருமளவில் மாறியுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான பள்ளி கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: கல்வி என்பது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான கருவியாகும். கல்வி பெற்ற பெண் குழந்தை தனது உரிமைகளை அறிந்து கொள்வாள். தவறான செயல்களை அடையாளம் காணும் திறன் அவளுக்கு கிடைக்கும். உதவி தேவைப்படும் போது யாரை அணுக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வாள்.
0: பழைய காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு வகையான பாதுகாப்பை வழங்கியது. பல பெரியவர்கள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டனர். ஆனால் அதே குடும்ப அமைப்பில் குழந்தைகளுக்கு எதிரான தவறுகளை வெளிப்படையாக பேச முடியாத சூழலும் இருந்திருக்கலாம்.
1: குடும்ப விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்ற மனப்பான்மை சில நேரங்களில் குழந்தைகளின் பிரச்சனைகளை மறைத்துவிடும். இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசும் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. குழந்தை தவறான அனுபவத்தை எதிர்கொண்டால் அதை பெற்றோரிடம் கூற வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகமாக உள்ளது.
0: ஆனால் பல குழந்தைகள் பயம், அவமானம், மிரட்டல், நம்பிக்கையின்மை போன்றவை காரணமாக தங்களுக்கு நடந்ததை வெளிப்படுத்த எனவே பாதுகாப்பான குடும்ப சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் மிகவும் தீவிரமான பிரச்சனைகளில் ஒன்று பாலியல் வன்முறை. ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றம் அவளுடைய உடல் மற்றும் மனநலத்தில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய இந்தியாவில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சோ என்ற சிறப்பு சட்டம் உள்ளது.
1: இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு பாலியல் குற்றங்களை வரையறுத்து அவற்றுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. ஆன்லைன் வழியாக நடைபெறும் பாலியல் தொல்லைகளையும் சட்டம் உள்ளடக்குகிறது என்று மத்திய அரசு 2026 வெளியிட்ட தகவல் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான சட்ட அமைப்பு பழைய காலத்தை விட மிகவும் வலுவடைந்துள்ளது.
0: இன்றைய இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்காக பல சட்ட பாதுகாப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை போக்சோ ஆக்ட் 2012, மேலும் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, குழந்தை தொழிலாளர் தொடர்பான சட்டங்கள் மற்றும் இந்திய குற்றவியல் சட்ட அமைப்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு பாதுகாப்பு விதிகள். மேலும் 2024 முதல் பாரதிய நியாய சன்ஹிதா உள்ளிட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு

0: வந்துள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதிய சட்ட அமைப்பில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. இன்றைய தொழில்நுட்ப உலகம் பெண் குழந்தைகளுக்கு பல புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. ஆனால் அதே தொழில்நுட்பம் சில புதிய ஆபத்துகளையும் உருவாக்கியுள்ளது.
0: இணைய வழி பாலியல் தொல்லை, போலி சமூக ஊடக கணக்குகள், சைபர் புல்லிங் என்று சொல்லப்படும் இணைய வழி துன்புறுத்தல், ஆன்லைன் குரூமிங் என்று சொல்லப்படும் குழந்தை அல்லது இளம் வயதுடையவரின் நம்பிக்கையையும் கீழ்ப்படுதலையும் பெறுவதற்கும், உண்மை வெளிப்படுவதை தவிர்ப்பதற்காக ரகசியத்தையும் மௌனத்தையும் நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்துதல், தனிப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், மோசடி, போலியான நட்பு, அடையாள திருட்டு, ஆன்லைன் சுரண்டல், தவறான உள்ளடக்கத்திற்கு குழந்தைகளை உட்படுத்துதல் போன்றவை அடங்கும்.
1: எனவே இன்றைய காலத்தில் உடல் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் டிஜிட்டல் பாதுகாப்பும் அவசியமாகிறது. பிற சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. இவை அறிவு, கல்வி, தொடர்பு மற்றும் பொழுதுபோக்கிற்கு பயன்படுகின்றன.
0: ஆனால் குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தெரியாதவர்களுடன் பகிரும் போது ஆபத்து ஏற்படலாம். வீட்டு முகவரி, பள்ளியின் பெயர், தொலைபேசி எண், தனிப்பட்ட புகைப்படங்கள், தினசரி செல்லும் இடங்கள் போன்ற தகவல்களை பகிர்வது பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தலாம்.
1: எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு பற்றிய கல்வியை வழங்க வேண்டும். பள்ளி என்பது குழந்தைகள் அதிக நேரம் செலவிடும் இடங்களில் ஒன்று. எனவே பள்ளியில் பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும். பள்ளிகளில் பாதுகாப்பான கட்டிடம், போதுமான விளக்குகள், பாதுகாப்பான கழிவறைகள், பெண் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட வசதிகள், பாதுகாப்பான போக்குவரத்து, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், புகார் தெரிவிக்கும் அமைப்பு, அவசர உதவி வசதி போன்றவை இருக்க வேண்டும்.
0: முக்கியமாக ஒரு குழந்தை ஆசிரியரிடம் தனது பிரச்சனையை பயமின்றி கூறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து, ஆட்டோ, கார் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதுகாப்பும் முக்கியமானதாகிறது. பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஓட்டுநர்களின் பின்னணி சரிபார்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் தனியாக அறிமுகமில்லாத வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் பள்ளி, கல்லூரி, கடைகள், பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
1: பொது இடங்களில் போதுமான தெருவிளக்குகள் இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் தேவையான இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பின் முழு பொறுப்பையும் பெண் குழந்தைகள் மீது சுமத்தக்கூடாது. சமூகமே பாதுகாப்பானதாக மாற வேண்டும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியமானது.
0: குழந்தையிடம் தினமும் பேச வேண்டும். அவளுடைய பள்ளி வாழ்க்கை, நண்பர்கள், இணைய பயன்பாடு மற்றும் மனநிலை குறித்து அன்புடன் கேட்க வேண்டும். குழந்தை கூறும் விஷயங்களை உடனடியாக சந்தேகப்படாமல் கவனமாக கேட்க வேண்டும். யாரிடமும் சொல்லாதே என்று குழந்தையை பயமுறுத்துவதற்கு பதிலாக தவறு நடந்தால் நம்பிக்கையுடன் பெற்றோரிடம் சொல்லலாம் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும்.
1: பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களின் உடல் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாராவது அவர்களுக்கு அசௌரியமாக இருக்கும் வகையில் தொட முயன்றால் அதை மறுக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. யாராவது மிரட்டினாலும், ரகசியமாக வைத்திருக்க சொன்னாலும் நம்பிக்கைக்குரிய பெரியவரிடம் தெரிவிக்க வேண்டும்.
0: இது குழந்தைகளுக்கு பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக ஆபத்தை அடையாளம் காணும் திறனை உருவாக்குவதற்காக. குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து எப்போதும் ஒரு அந்நியரிடமிருந்து மட்டுமே வராது. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தெரிந்த நபர்களிடமிருந்தும் தவறான நடத்தை ஏற்படலாம்.
1: எனவே அவர் நமக்கு தெரிந்தவர், எனவே அவரிடம் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் என்று மட்டும் நம்பக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு அறிமுகமான நபரையும் சந்தேகப்பட வேண்டும் என்றும் கூற முடியாது. முக்கியமானது குழந்தையின் நடத்தை மாற்றங்களையும் அவள் கூறும் விஷயங்களையும் கவனித்து கேட்பதாகும்.
0: பாதுகாப்பு என்பது உடல் பாதுகாப்பை மட்டும் குறிக்காது, மனநல பாதுகாப்பும் அதே அளவு முக்கியமானது. பெண் குழந்தைகளிடம் தொடர்ந்து பெண்ணாக இருப்பதால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது அவர்களின் தன்னம்பிக்கையை பாதிக்கலாம். அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். தவறு செய்தால் விளக்க வேண்டும். அவர்களை அவமானப்படுத்தாமல் திருத்த வேண்டும்.
1: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் பாலின பாகுபாடு ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையாகும். சில குடும்பங்களில் ஆண் குழந்தைக்கு அதிக சுதந்திரமும் பெண் குழந்தைக்கு அதிக கட்டுப்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆண் குழந்தை வெளியில் செல்ல அனுமதிப்பது, பெண் குழந்தைக்கு மட்டும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பது பாதுகாப்பை உருவாக்கும் ஒரே தீர்வாக

0: மாறாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருக்கும் மரியாதை, எல்லைகள், பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய கல்வி வழங்கப்பட வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பது அவசியம், ஆனால் பாதுகாப்பது என்ற பெயரில் அவர்களின் சுதந்திரத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல.
1: ஒரு பெண் குழந்தை எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவளுடைய கருத்துக்கும் மதிப்பு இருக்க வேண்டும். பாதுகாப்பும் சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. சரியான கல்வி மற்றும் விழிப்புணர்வுடன் இரண்டையும் ஒருங்கிணைக்க முடியும்.
0: கிராமப்புறங்களில் சில பெண் குழந்தைகள் இன்னும் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்பு வசதிகளில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். பள்ளி தொலைவில் இருப்பது, போக்குவரத்து வசதி குறைவு, குடும்ப வறுமை, குழந்தை திருமணம், சமூக மரபுகள் போன்றவை அவர்களின் கல்வியை பாதிக்கலாம். எனவே கிராமப்புறங்களில் பாதுகாப்பான பள்ளி போக்குவரத்து, நல்ல சாலை வசதி, தெருவிளக்கு, பள்ளி கழிப்பறை, சுகாதார வசதி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவசியம்.
1: நகரங்களில் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் ஆபத்துகள் இல்லாமல் போய்விடுவதில்லை. போக்குவரத்து நெரிசல், தனியாக பயணம் செய்வது, இணைய பயன்பாடு, சமூக ஊடகங்கள், அறிமுகமற்ற நபர்களுடன் ஆன்லைன் தொடர்பு போன்றவை புதிய சவால்களாக இருக்கின்றன.
0: எனவே நகர்ப்புற குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் பொது இட பாதுகாப்பு குறித்த கல்வி அவசியம். சில குழந்தைகள் குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்லும் சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை, தொழிற்சாலை, கடைகள் அல்லது பிற இடங்களில் சுரண்டலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கலாம். குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பான குழந்தை பருவம் கிடைப்பது அவர்களின் அடிப்படை உரிமையாகும்.
1: குழந்தைகள் கடத்தப்படுவது என்பது மிகவும் தீவிரமான குற்றமாகும். கடத்தலின் பின்னணியில் பாலியல் சுரண்டல், கட்டாய வேலை, பிச்சை எடுக்கச் செய்தல் அல்லது பிற குற்றச் செயல்கள் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இதனால் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு குடும்பம், பள்ளி, காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
0: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். சட்டங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை திறம்பட செயல்படுத்துவதும் அவசியம். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கான அமைப்புகளும் வலுவாக இருக்க வேண்டும். காவல்துறை, நீதித்துறை, குழந்தைகள் நல அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
1: சட்டங்கள் மிகவும் அவசியமானவை, ஆனால் சட்டம் மற்றும் சமூக பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கு சட்டம் இருப்பதை விட அவளுக்கு உதவி தேவைப்படும் போது அதை அணுகக்கூடிய சூழல் இருப்பது முக்கியம்.
0: அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அதிகம், இணையம் கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, பெண் குழந்தைகளின் கல்வி குறைவாக இருந்தது, குழந்தை திருமணம் அதிகமாக இருந்தது, சமூக கட்டுப்பாடுகள் அதிகம், பெண்களின் முடிவெடுக்கும் உரிமை குறைவாக இருந்தது, பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் மறைக்கப்பட்டன, சட்ட விழிப்புணர்வு குறைவாக இருந்தது.
1: இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகம், குழந்தை திருமணம் கணிசமாக குறைந்துள்ளது, போக்சோ போன்ற சிறப்பு சட்டங்கள் உள்ளன, குழந்தைகளின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகம், காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன, சமூக ஊடகம் மூலம் தகவல் மற்றும் உதவியை பெற முடியும்.
0: அதே நேரத்தில் இணைய வழி குற்றங்கள் மற்றும் சுரண்டல்கள் போன்ற புதிய ஆபத்துகள் உருவாகியுள்ளன. பெண்கள் மற்றும் அமைப்புகளும் வலுவாக இருக்க வேண்டும். காவல்துறை, நீதித்துறை, குழந்தைகள் நல அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
1: சட்டங்கள் மிகவும் அவசியமானவை, ஆனால் சட்டம் மற்றும் சமூக பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கு சட்டம் இருப்பதை விட அவளுக்கு உதவி தேவைப்படும் போது அதை அணுகக்கூடிய சூழல் இருப்பது முக்கியம்.
0: அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அதிகம், இணையம் கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, பெண் குழந்தைகளின் கல்வி குறைவாக இருந்தது, குழந்தை திருமணம் அதிகமாக இருந்தது, சமூக கட்டுப்பாடுகள் அதிகம், பெண்களின் முடிவெடுக்கும் உரிமை குறைவாக இருந்தது, பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் மறைக்கப்பட்டன, சட்ட விழிப்புணர்வு குறைவாக இருந்தது.
1: இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகம், குழந்தை திருமணம் கணிசமாக குறைந்துள்ளது, போக்சோ போன்ற சிறப்பு சட்டங்கள் உள்ளன, குழந்தைகளின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகம், காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன, சமூக ஊடகம் மூலம் தகவல் மற்றும் உதவியை பெற முடியும்.
0: அதே நேரத்தில் இணைய வழி குற்றங்கள் மற்றும் சுரண்டல்கள் போன்ற புதிய ஆபத்துகள் உருவாகியுள்ளன. பெண்கள் மற்றும்

0: மட்டத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவது, குழந்தைகள் புகார் தெரிவிக்கும் போது அவர்களை குற்றம் சாட்டாமல் பாதுகாக்க வேண்டும். ஆறாவது, குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை விரைவாக நடைபெற வேண்டும்.
1: பெண் குழந்தைகளை மட்டும் பாதுகாப்பது போதாது. ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிப்பது, தனிப்பட்ட எல்லைகளை புரிந்து கொள்வது, இணையத்தில் பொறுப்புடன் நடப்பது, தவறான நடத்தையை எதிர்ப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: பெண் குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை விட மற்றவர்களை எவ்வாறு பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என்பதை ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம். பெற்றோர் குழந்தைகளிடம் பயத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
1: குழந்தை தவறு செய்தால் உடனடியாக திட்டுவதற்கு பதிலாக காரணத்தை அறிய வேண்டும். குழந்தை ஒரு பிரச்சனையை பகிர்ந்தால் அதை கவனமாக கேட்க வேண்டும். நீ ஏன் அங்கு சென்றாய், நீ ஏன் அவரிடம் பேசினாய் என்று முதலில் குற்றம் சாட்டுவதை விட என்ன நடந்தது, உனக்கு இப்போது என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பது நல்ல அணுகுமுறையாகும்.
0: ஆசிரியர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கியமான பெரியவர்களாக இருக்கின்றனர். குழந்தையின் நடத்தை திடீரென மாறினால் அதை கவனிக்க வேண்டும். பள்ளிக்கு வராமல் இருப்பது, பயப்படுவது, தனிமைப்படுவது, படிப்பில் திடீர் மாற்றம் ஏற்படுவது போன்றவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. குழந்தை ஏதேனும் பிரச்சனையை தெரிவித்தால் அதை சரியான முறையில் கையாள வேண்டும்.
1: திரைப்படங்கள், தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை பரபரப்பான செய்தியாக மட்டும் வெளியிடாமல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையின் தனி உரிமையை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியமானது.
0: தொழில்நுட்பம் ஆபத்துக்களை உருவாக்கினாலும் பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த முடியும். சிசிடிவி, எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், லொகேஷன் ஷேரிங், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், பிரைவசி செட்டிங்ஸ், சைபர் சேஃப்டி டூல்ஸ் போன்றவை சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பாமல் குழந்தைகளுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்க வேண்டும். எதிர்கால இந்தியாவில் ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது பயப்படக்கூடாது. பேருந்தில் பயணம் செய்யும் போது பயப்படக்கூடாது.
1: இணையத்தை பயன்படுத்தும் போது அச்சப்படக்கூடாது. தனது கருத்தை வெளிப்படுத்தும் போது அவமானப்படக்கூடாது. தனது கனவை தேர்ந்தெடுக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடாது. திருமணம் எப்போது செய்ய வேண்டும் என்பதிலும் தனது வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கும் உரிமை அவளுக்கு இருக்க வேண்டும். அவளுடைய திறமை, கல்வி, கனவு மற்றும் தனித்தன்மை மதிக்கப்பட வேண்டும்.

0: இந்தியாவில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது பல்வேறு வழிகளில் முன்னேறியுள்ளது. கல்வி அதிகரித்துள்ளது. குழந்தை திருமணம் குறைந்துள்ளது. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பு அதிகரித்துள்ளது. குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்புகள் வலுப்பெற்றுள்ளன. போக்சோ போன்ற சட்டங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எதிர்கொள்ள சிறப்பு சட்ட அமைப்பை வழங்குகின்றன.
1: ஆனால் பாதுகாப்பு இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கூற முடியாது. குழந்தை திருமணம், பாலியல் வன்முறை, கடத்தல், குடும்ப வன்முறை, கல்வியில் இடையூறு, பாலின பாகுபாடு மற்றும் இணையவழி சுரண்டல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை.
0: கடந்த காலத்தில் பாதுகாப்பின் முக்கிய ஆதாரம் குடும்பம் மற்றும் சமூகமாக இருந்தது. இன்றைய காலத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சட்டம், கல்வி, காவல்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சமூக விழிப்புணர்வும் பாதுகாப்பின் முக்கிய தூண்களாக உள்ளன. எனவே பெண் குழந்தையை பாதுகாப்பது என்பது அவளை சுற்றி சுவர்களை அமைப்பது அல்ல, அவள் பயமின்றி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதே உண்மையான பாதுகாப்பு.
1: பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல், தரமான கல்வி, சம உரிமை, சுதந்திரம் மற்றும் மரியாதை கிடைக்க இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற திட்டத்தின் முதன்மையான நோக்கம் பெண் குழந்தை பிறப்பை மதிக்கும் சமூக மனப்பான்மையை உருவாக்குவதாகும்.
0: மேலும் பாலின அடிப்படையிலான கருக்கலைப்பு மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுப்பதும் கூட இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக உள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரவும், தரமான கல்வியை பெறவும், சமூகத்தில் சம உரிமையுடன் முன்னேறவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது.
1: பிறப்பின் போது பெண் பாலின விகிதத்தை மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளின் உயிர் வாழ்வு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவித்தல், பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல், குறிப்பாக மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைகளை செய்ய ஊக்குவித்தல், பெண்கள் மற்றும் இளம் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தல் போன்ற பல மிக முக்கிய நோக்கங்களை இந்த திட்டம் கொண்டுள்ளது.
0: இந்த திட்டம் ஒரு தனிப்பட்ட பண உதவி திட்டமாக மட்டும் செயல்படுவதில்லை, மாறாக சமூக மனப்பான்மையில் மாற்றத்தை

0: ஏற்படுத்தும் விழிப்புணர்வு மற்றும் பல்துறை நடவடிக்கை திட்டமாக செயல்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், கல்வி அமைச்சகம் ஆகியவை இணைந்து இதன் செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றன.
1: பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள், சுகாதாரத்துறை, அங்கன்வாடி மையங்கள், சமூக அமைப்புகள், பெண்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் போன்ற பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்கின்றனர். இதன் மூலம் பெண் குழந்தையின் மதிப்பு, கல்வியின் முக்கியத்துவம், பாதுகாப்பு மற்றும் சமத்துவம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது.
0: பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பது அவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் குடும்பம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். கல்வி பெற்ற பெண்கள் தங்களுடைய உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகளை நன்கு அறிந்து கொள்வதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் அதிகமாக பங்கேற்க முடியும்.
1: எனவே பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பது, இடைநிற்றலை தடுப்பது, மேல்நிலை கல்வியை தொடரச் செய்வது ஆகிய செயல்பாடுகளால் காப்போம் பெண் குழந்தையை, கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு என்ற கருத்து சமூகத்தில் வலியுறுத்தப்படுகிறது.
0: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் கீழ் நேரடி பணப்பரிமாற்றம் அல்லது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நேரடியாக பணம் வழங்கும் ஏற்பாடு இல்லை. எனவே இந்த திட்டத்தின் பெயரில் போலியான விண்ணப்பங்கள் அல்லது பண உதவி வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. இது முதன்மையான விழிப்புணர்வு, சமூக மற்றும் நடத்தை மாற்றத்தை உருவாக்கும் திட்டமாகும். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் பெண் குழந்தையை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சுமையாக பார்க்கும் பழைய மனப்பான்மையை மாற்றி அவர்களை சம உரிமை கொண்ட குடிமக்களாகவும் எதிர்கால இந்தியாவின் முக்கியமான சக்தியாகவும் பார்க்க வலியுறுத்துகிறது.
1: பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறுவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்ற பாரதியின் கவிதை வரிகளுக்கு செயல் வடிவம் தர வந்திருக்கும்.
0: இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் காப்போம் பெண் குழந்தையை, கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். ரவிசங்கர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி வி. திவ்ய பாரதி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி

பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் ஒரு மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ்,

0: ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிஷூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும், இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3 கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து, நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
0: நாகை வேளாண்

0: கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்து விளக்கு, அகழ் விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இ-KYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின் குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: அப்பா,
4: ஆ
3: 3000 கொடுங்களேன்.
4: எதுக்குப்பா?
3: என்னோட பாக்கெட் மணி.
4: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
3: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
4: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
3: உங்க மொபைல கொடுங்க,
4: எடுத்துட்டு போ.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.

0: also improved remarkably. The medal tally rose from 4 at 20 at Rio 2016 to 19 at Tokyo 2020. At Paris 2024, India recorded its best ever Paralympic performance with 29 medals. Saqlain Akhtar for Akashvani News, Delhi.
1: Prime Minister Narendra Modi today paid homage to the Indian hockey legend Major Dhyan Chand on the occasion of National Sports Day. In a social media post, Mr. Modi said, Major Dhyan Chand's brilliance in Indian hockey continues to inspire generations. Union Minister for Finance and Corporate Affairs Nirmala Sitharaman today highlighted India's broad-based growth, reform momentum and expanding opportunities for long-term investment in Chicago. The finance minister today addressed a high-level business roundtable with leading investors and business leaders. A key focus of the meeting was manufacture in India, for India and for the world, with opportunities across manufacturing, AI and digital, financial services, infrastructure, food processing, defense and advanced technologies. The India Meteorological Department IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Odisha till Monday. Heavy rainfall is also likely to hit Bihar, Gangetic West Bengal, Jharkhand, Madhya Pradesh, Chhattisgarh and parts of northeastern states for the next 2 to 3 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi embarks on 4-day visit to Uzbekistan and Kyrgyz Republic, says visit will strengthen strategic partnerships and deepen civilizational ties with Central Asia. Death toll in Nepal flash floods rises to 626, over 2,000 people still missing. India steps up humanitarian assistance. US President Donald Trump announces biggest oil deal with Venezuela. Iranian President Masoud Pezeshkian says Tehran is open to negotiations with Washington but remains deeply cautious. National Sports Day being observed today, Prime Minister Modi pays tribute to Major Dhyan Chand and salutes dedication of sportspersons. Orange alert issued for heavy to very heavy rainfall in Odisha for next 2 to 3 days. And with that, we end the midday news.
2: உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: வரிசையில் இன்று இடம் பெற கேட்கலாம் சீர்மிகு நகரங்கள் திட்டம். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் என்பது இந்தியாவின் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவே 2015 ஜூன் மாதம் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னத திட்டமாகும். இந்த திட்டமானது குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்குவது 100 நகரங்கள் தேர்வு என்பது. நாடு முழுவதும் பல்வேறு போட்டி சுற்றுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டன. சிறப்பு நோக்க நிறுவனம் திட்டங்களை செயல்படுத்த ஒவ்வொரு நகரத்திலும் முழுநேர தலைமை நிர்வாக அதிகாரி CEOவின் தலைமையில் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எனப்படும் SPV என்ற தனி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து பகுதி அடிப்படையிலான வளர்ச்சி, குறிப்பிட்ட பகுதிகளை மாதிரி பகுதிகளாக மாற்றுவது, ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட் மற்றும் நகரம் முழுவதும் ஸ்மார்ட் தீர்வுகளை வழங்குவது, பான் சிட்டி சல்யூஷன்ஸ் என்பதே இதன் முக்கிய அணுகுமுறையாகும். ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை, நீர் விநியோகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றை ஒரே இடத்திலிருந்து நிகழ் நேரத்தில் கண்காணிக்க ICCC மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 மாநகராட்சிகள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருப்பூர், வேலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநகரங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு நிதி உதவியுடன் இப்பணிகள் செவ்வனே செயல்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் எனப்படும் சீர்மிகு நகரங்கள் திட்டம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஊர்புறத்திலே
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அறிவை விரிவுபடுத்தும் தகவல்களுடன் மாணவி தன்யஸ்ரீ அவர்கள் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: தெரிந்து கொள்வோம். இதுவரை நாம் கண்டுபிடித்ததுள்ள பொருட்களிலேயே மிகவும் உறுதி வாய்ந்த பொருள் கிராஃபென். காகிதத்தை விட 1 மில்லியன் மடங்கு மெல்லியது. இரும்பை விட 200 மடங்கு உறுதி வாய்ந்தது. இது ஜெட் போன்ற போர் விமானங்களில் பயன்படுகின்றது. நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ற சிறுகதையை மாணவி அனாமிகா அவர்கள் வழங்குகிறார். அதன் கருத்தை அனைவரும் சிந்தித்து பார்ப்போம்.
3: வணக்கம் நண்பர்களே. நான் கற்றுக்கொண்ட பாடம் கடந்த

0: ஒரு நாள் மாலை நான் வீட்டுக்கு அருகில் இருந்த கடைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது சாலையோரத்தில் ஒரு சிறிய பணப்பை கிடைத்தது. அதில் சில பணமும் ஒரு அடையாள அட்டையும் சில காகிதமும் உள்ளே இருந்தது. முதல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிறகு அந்த அடையாள அட்டையில் இருக்கும் முகவரியை பார்த்து அந்த நபரை தேடி சென்றேன். அவரிடம் பணப்பையை கொடுத்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பணப்பையில் அவருக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறினார். என்னை பாராட்டி நன்றி தெரிவித்தார். அன்றைய தினம் நான் பணத்தை விட நேர்மையே பெரிய செல்வம் என்பதை உணர்ந்தேன். இந்த நிகழ்வு எனக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் ஒரு நல்ல அனுபவமாக அமைந்தது. நன்றி.
1: ஒரு நல்ல சிந்தனை ஒரு நல்ல மாற்றத்தின் தொடக்கம். அத்தகைய கருத்துக்களை பகிர்ந்திட மாணவி தன்யஸ்ரீ அவர்கள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: இன்றைய சிந்தனை துளிகள் சேற்று வைப்பு. நாம் சேற்றில் கால் வைத்தால் தான் உலகம் சோற்றில் கை வைக்க முடியும். விதை சேமிப்பு. நாட்டு விதைகளை சேமித்து வைப்பதே அடுத்த தலைமுறையின் சொத்து ஆகும். தலைமுறை விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம். பசி இல்லாத உலகத்தை காப்போம். நன்றி.
1: விடாமுயற்சியே வெற்றியின் திறவுகோள். இதனை வலியுறுத்தும் வகையில் மாணவர் அரேஷன் அவர்கள் முயற்சியை திருமணையாக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்.
3: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இளம் தளிரின் உற்சாக வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கும் உங்கள் மனதில், சாதிப்பது எப்படி, சாதித்தவர்களின் ரகசியம் என்ன, நான் சாதிக்க என்னதான் செய்ய வேண்டும் போன்ற கேள்விகள் உள்ளதா? இவை அனைத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு பதில், அதுவே இவ்வானொலியின் மந்திர தலைப்பு முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது தெய்வ புலவரின் வாக்கு. அதாவது முயற்சி இருந்தால் இமயமலையும் நமது காலடியில், முயற்சி இல்லாவிடில் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடித்துவிடும். இன்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தான் ஒரு நாள் சிகரமாய் நின்று உங்களை உச்சத்தில் கொண்டு சேர்க்கும். உதாரணத்திற்கு எறும்பை பாருங்கள். தன்னை விட பல மடங்கு எடையுள்ள உணவுப் பொருள்களை சுமந்து செல்கிறது, ஓயாமல் முயல்கிறது. இம்முயற்சியின் அறுவடையாக குளிர்காலத்தில் ஓய்வெடுக்கிறது. இவ்வளவு ஏன் நான் இன்று பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்கிறீர்கள். இச்சுதந்திரத்தின் காரணமே பண்டு ஒரு நாள் நமது விடுதலை தியாகிகளின் முயற்சிதான் என்றால் அது வெறும் புகழ்ச்சியல்ல, சரித்திரமாகும். இன்று முதல் விழுந்தால் எழுந்து நில். உன்னை வீழ்த்திய தடைகளை மிதித்து நகர். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே, ஏனெனில் முயல்பவனுக்கு பாதைகள் மூடுவதில்லை. தொடர்ந்து முயலுங்கள், சிகரத்தை தொடுங்கள். உங்களது முயற்சி திருவினையாகட்டும் என்று கூறி விடைபெறுவது ஆர்ஜே பள்ளியிலிருந்து உங்கள் இளம் தளிர் அரேசன். நன்றி, வணக்கம்.
1: கதைகள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆசிரியர்கள். மாணவன் கவி என்பவர்கள் சிறுகதியை வழங்குகிறார்.
4: வணக்கம். உண்மையான அழகு. ஒரு சிறுவன் தன் தந்தையிடம், அப்பா உலகத்திலேயே ரொம்ப அழகான கை எது என்று கேட்டான். அப்பா அவனை ஒரு கட்டுமான பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கே வெயிலில் சிமெண்ட் கலவையை சுமந்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளியை காண்பித்து அவரின் கைகள் கரடுமுரடாகவும் தழும்புகளோடும் இருந்தன. அப்பா சொன்னார், மகனே, இந்த கைகள் தான் உலகத்திலேயே மிக அழகானவை. ஏனென்றால் சோம்பேறியாக இருந்து நகங்களை அழகுபடுத்துவதை விட உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றும் இந்த கைகள் தான் ஆகச்சிறந்த அழகு. நீதி தோற்றத்தில் இல்லை, அழகு நாம் செய்யும் உழைப்பிலும் நேர்மறையிலும் தான் இருக்கிறது உண்மையான அழகு. நன்றி, வணக்கம்.
1: நதிகள் நகரத்தின் தாய்கள். மாணவி மானசவசாகி அவர்கள் கௌசிகா நதி பற்றிய சிறப்பு தகவல்களை வழங்குகிறார்.
5: கோவை கௌசிகா நதி மறக்கப்பட்ட ஓர் வரலாறு. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேச போவது கோவை மாவட்டத்தின் வரலாற்றோடும் இயற்கையோடும் நெருங்கிய தொடர்புடைய கௌசிகா நதி பற்றியது. கௌசிகா நதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு உயிர்நாடியாக விளங்கிய ஓர் சிறிய நதியாகும். இது இறுதியில் நொய்யல் நதி நீர்ப்பாசன அமைப்புடன் தொடர்பு பெறுகிறது. கௌசிகா என்ற பெயர் கௌசிகர் என்றழைக்கப்படும் மகரிஷி அவர்களின் பெயர்களிலிருந்து வந்ததாக உள்ளூர் மரபு கதைகள் கூறுகின்றன. இதனால் இந்த நதியை ஆன்மீக முக்கியத்துவமும் பெற்றதாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த நதியின் நீர் விவசாயத்திற்கும் கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவதற்கும் பெரிதும் உதவியது. அதன் கரைகளில் தென்னை, வாழை, நெல் போன்ற பயிர்கள்

0: செழித்து வளர்ந்தன. பல கிராமங்களின் குடிநீர் தேவைக்கும் இந்த நதி ஆதாரமாக இருந்தது. ஆனால் நகரமயமாக்கல், ஆக்கிரமிப்புகள், கழிவுநீர் கலப்பு மற்றும் மழைநீர் ஓட்டப்பாதைகள் மூலம் பாதிக்கப்பட்டதால் இன்று கௌசிகா நதியின் பெரும்பாலான பகுதிகள் தங்கள் இயல்பான ஓட்டத்தை இழந்துள்ளன. பல இடங்களில் அது ஒரு கால்வாய் போலவே காட்சியளிக்கின்றது. இருப்பினும் மழைநீர் சேமிப்பு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், மரநடுகை மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் கௌசிகா நதியை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்பது ஒரு நம்பிக்கை உள்ளது. ஒரு நதி என்பது வெறும் நீரோட்டம் மட்டுமல்ல, அது ஒரு பகுதியின் வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கையின் அடையாளமாகும். கௌசிகா நதியை பாதுகாப்பது என்பது நம் அடுத்த தலைமுறைக்கான இயற்கை செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமம். நம் ஊரின் நதிகளை அறிந்து கொள்வோம், பாதுகாப்போம், உயிர்ப்பிப்போம். அந்த நதியின் தூய்மை மற்றும் பசுமை பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பில் நானும் ஓர் தன்னார்வலர் என்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சிறிய பொருள்கள் கூட பெரிய பாடங்களை கற்பிக்கும். மாணவி தேஜாஸ்ரீ அவர்கள் பென்சில் என்ற தலைப்பில் அழகிய படைப்பை வழங்குகிறார்.
2: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பென்சில் கற்றுத்தந்த பாடம். நம் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் தான் பாடம் கற்றுத்தரும் என்று நினைப்போம். ஆனால் எனக்கு ஒரு சாதாரண பென்சில் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. ஒரு நாள் நான் எழுதி கொண்டிருந்த போது என் பென்சிலின் முனை உடைந்து கீழே விழுந்தது. உடனே அதை சீவி மீண்டும் எழுத முயற்சி செய்தேன். எனக்கு பென்சில் சொல்லுவது போல இருந்தது, நான் உடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்கிறேன், நீயும் தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடு என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, பென்சில் எழுதுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அழிக்க முடியும். அதே போல நாமும் நம் தவறுகளை திருத்தி மீண்டும் முயற்சி செய்யலாம். அதனால் பென்சில் போல வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் மீண்டு எழுந்து முன்னேறுவோம். பென்சிலுக்கு முனை உடைவது இயல்பு, மனிதனுக்கு தோல்வி வருவது இயல்பு. ஆனால் மீண்டும் எழுதும் பென்சில் போல மீண்டும் முயற்சிக்கும் மனிதன் தான் வெற்றி பெறுகிறான். நன்றி, வணக்கம்.
1: அறிவை வளர்க்கும் சுவாரஸ்யமான பகுதி. மாணவி ராஜஸ்ரீ அவர்கள் விடுகதைகளை வழங்குகிறார்.
3: வணக்கம். விடுகதைகள் வால் இல்லாமல் கேடயம் மட்டும் எப்போதும் வைத்திருக்கும் போருக்கு போகாத வீரன் யார்? விடை: ஆமை. அமைதியான பையன், ஆனால் அடிக்காமலேயே அழுவான், அவன் யார்? விடை: ஐஸ்கட்டி. மூன்றெழுத்து பெயர், முற்றிலும் வெள்ளை நிறம், அது என்ன? விடை: பஞ்சு. வாயிலேயே தோன்றி வாயிலேயே மறையும் பூ, அது என்ன? விடை: சிரிப்பு. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது, அது என்ன? விடை: நிழல். கீழையும் மேலையும் மண், நடுவிலே அழகான பெண், அது என்ன? விடை: மஞ்சள் செடி. நூல் நூறுக்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? விடை: சிலந்தி. தலைக்குள் கண் வைத்திருப்பான் இவன் மட்டும்தான், அவன் யார்? விடை: நுங்கு. கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து நெருவிலே திரியும் பூ, எது? விடை: உப்பு. வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை, அது என்ன? விடை: அகப்பை. தாய் குப்பையிலே மகன் சந்தையிலே, அவை என்ன? விடை: நெல். கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார், ஆனாலும் நல்லவர், அவர் யார்? விடை: தையல்காரர். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள், அது என்ன? விடை: நிலா. நன்றி.
4: நாம கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103 கோவையில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி RJ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: மனித வாழ்வை மாற்றியமைத்த பல கண்டுபிடிப்புகளை நினைவு கூறுவோம். மாணவி அனாமிகா அவர்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றி பகிர்கிறார்.
5: மின்னல் நொடிக்கு 100 தடவை எங்கேயாவது தாக்கிக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி கடலுக்கு அடியில் 350 அடிகள் வரைதான் செல்லும். 4 ஆண்டுகள் வரை தொடர்ந்து உறங்கும் தன்மை கொண்டது நத்தை. வெட்டிக்கிளியின் ரத்தம் வெள்ளையாக இருக்கும். பிறந்த குழந்தை அழும்போது கண்ணீர் வராது. தும்மலின் வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டர். முள்ளம்பன்றியின் உடம்பில் ஏறத்தாழ 30,000 முட்கள் உள்ளன. கொரிலா குரங்கு சைவ உணவை மட்டுமே உட்கொள்ளும். நன்றி.
1: தமிழின் பெருமையை உலகறிய செய்த திருவள்ளுவரின் குரல்களை உரையாடல் வடிவில் மாணவி மானச விசாகி மற்றும் மாணவர் அரேஷன் ஆகியோர் வழங்குகின்றனர்.
6: அதிகாரம்.

0: 73 அவையஞ்சாமை அமைச்சியல் வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர்.
1: சொற்களை தொகுத்து பேசும் முறை தெரிந்த தூய மொழியறிஞர் மொழி வல்லுநர்கள் நிறைந்த அவையில் வாய் தவறையும் சொற்களில் தவறு நேராது தாம் பேச வேண்டிய பொருளின் தன்மையறிந்து பேசுவர்.
0: கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார்.
1: கற்ற அறிஞர்கள் நிறைந்த அவையில் தாம் கற்றவற்றை அவர்கள் மனத்தில் பதியும்படி சொல்லுபவர் கல்வி கற்றவர்களெல்லாம் சிறப்பாக கற்றவர் என்று மதிக்கப்படுவார்.
0: பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர்.
1: போர்க்களம் சென்று துணிவுடன் போரிட்டு இறப்பதற்கு எளிதில் பலர் கிடைப்பர். ஆனால் கற்றோர் நிறைந்த அவைக்களத்தில் துணிந்து பேசுபவதற்குரியவர் அரியதாகவே சிலரே உள்ளனர்.
0: கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல்.
1: தாம் கற்றவற்றை கற்றவர் நிறைந்த அவையில் அவர் மனத்தில் பதியுமாறு சொல்லியும் தம்மினும் மிகுதியாக கற்ற அறிஞர்களிடம் தாம் கற்க வேண்டியவற்றை மேலும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும்.
0: ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு.
1: அவையில் உள்ள கற்றறிந்தவர் கேட்கும் கேள்விகளுக்கு அஞ்சாது மறுமொழி கூறும் பொருட்டு தாம் கற்பவற்றை முறையாக சொற்களின் வேறுபாடு அறிந்து கற்றுக்கொள்க. நன்றி.
2: அறிவை வளர்க்கும் தகவல்களின் அடுத்த அத்தியாயமாக மாணவன் கவி அன்பு அவர்கள் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
3: தெரிந்து கொள்வோம் உலகில் மிகுந்த விலை மதிப்புள்ள உலோகங்களையும் ரத்தினங்களையும் பற்றி காண்போம். உயிரினங்களின் கல் என்றால் பவளம், அதற்கு ஆங்கிலத்தில் கோரல் என்பர். வழியில் பிறந்த அழகு என்றால் முத்து, அதற்கு ஆங்கிலத்தில் பேர்ல் என்பர். நிலத்தின் அழுத்தம் தந்த பரிசு என்றால் வைரம், அதற்கு ஆங்கிலத்தில் டைமண்ட் என்பர். பச்சை அரசன் என்றால் மரகதம், அதற்கு ஆங்கிலத்தில் எமரல்ட் என்பர். நெருப்பின் துளி என்றால் மாணிக்கம், அதற்கு ஆங்கிலத்தில் ரூபி என்பர். பானத்தின் துண்டு என்றால் நீலம், அதற்கு ஆங்கிலத்தில் சஃபயர் என்பர். தேனின் துளி என்றால் கோமேதகம், அதற்கு ஆங்கிலத்தில் ஹாசனைட் என்பர். பூனையின் கண் என்றால் வைடோரியம், அதற்கு ஆங்கிலத்தில் கேட்ஸை என்பர். தங்க மஞ்சள் நிறம் என்றாலே புஷ்பரோகம், அதற்கு ஆங்கிலத்தில் எல்லோ சஃபயர். நன்றி.
2: உரையாடல்கள் உறவுகளையும் சிந்தனைகளையும் இணைக்கின்றன. மாணவி மேகா அவர்கள் உரையாடலை வழங்குகிறார்.
4: போன் ஏஐ அடிக்ஷன் தவிர்ப்போம். காட்சி ஒன்று, காலையிலும் நேதம். சந்தியா, மணி 8 சீக்கிரமா எழுந்துரு. ஐயோ, இன்னைக்கும் என் போன்ல அலாரம் அடிக்கவே இல்லை. இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலே லேட்டு தான். சந்தியா எழுந்திருச்சியா இல்லையா? லேட் ஆகுது. ஆ, எழுந்திருச்சிட்டேம்மா. வந்துட்டியா? லேட் பண்ணாம போய் பல் வளக்கு. ஏன் இவ்வளோ லேட்டா எழுந்திருக்கிற? இல்லம்மா, என்னோட போன்ல அலாரம் அடிக்கவே இல்லை, அதனால தான். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பல் வளக்கு. ஓகேம்மா. காட்சி 2, தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை. பல் விளக்குனியா இல்லையா? ஏன் இன்னும் குளிக்காம இருக்க? இல்லம்மா, நான் ரொம்ப நேரமா என்னோட டவலை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அது அங்கதான் இருக்கும், நல்லா தேடிப்பாரு. இம்மா, நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, நான் என்னோட டவல் கிடைக்கலம்மா, அதனால நான் முதல்ல இருந்து தேட போறேன். இன்னும் தேடுனா லேட்டு தான் ஆகிடும். நான் உன்னோட டவலை எடுத்து வைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் போய் குளி. ஓகேம்மா. காட்சி 3, இன்னும் சாப்பிடல. சந்தியா, டவலை கண்டுபிடிச்சாச்சு, எடுத்து வைக்கிறேன், சீக்கிரமா வந்து சாப்பிடு. வந்துருவேம்மா. அப்பாடா, ஒரு வழியா 8:30 சாப்பிட உட்காந்தாச்சு. போனை பார்க்காம சாப்பிடு சந்தியா. அம்மா, நான் சாப்பிட்டு தானம்மா இருக்கேன், எதுக்குமா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க? ஃபோன் நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், ஆனால் அந்த சாட்ஜிபிடி என்ன சொன்னாலும் நீ கேட்ப இல்லை? சாட்ஜிபிடி எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா என்னை திட்டாமல் இருக்க ஒரு வரி சொல்லேன் சாட்ஜிபிடி, ப்ளீஸ். அம்மா சொல்கிறத கேளு. இல்லை சாட்ஜிபிடி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ வேறு ஏதாச்சும் வழியிருந்தா சொல்லேன்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடு. இது நல்ல யோசனை சாட்ஜிபிடி, தேங்க்யூ. என் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி தந்துடுறேன், அவங்க அதை பார்த்துட்டு என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டியா சந்தியா? ஆ, சாப்பிட்டேம்மா. ஆனால் நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே, அம்மாவுக்கு தெரியாம போய் ஷூ போட்டுருவோம். அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூல் பஸ் ஏறிட்டோம், இனி ஸ்கூலுக்கு ஜாலியாக போகலாம். காட்சி 4, ஆசிரியரோடு உரையாடல். வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீ சொல்லுமா. மேம், என் பேர் சந்தியா, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் மறந்துருச்சு மேம். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் சாட்ஜிபிடி கிட்டே கேட்டு சொல்லிடுவேன் மேம். நான் வேணா ஜெமினியே மெட்டா ஏலாம் டவுன்லோட் பண்ணி தரட்டாமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேம், பரவாயில்ல, நான் சாட்ஜிபிடியிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சந்தியா, நான் இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு மேம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? ஒன்றுமே புரியல. வெளியே நின்னுன்னு ரொம்ப போர் வேற அடிக்குது, காலெல்லாம் வலிக்குது, எப்போ தான் ஸ்கூல் முடியுமோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, உங்கள் பேக்கை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்பாடா, ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கும்

வந்துட்டோம். ஆமாம், என்னோட ஃபோன் இங்கே தானே இருந்துச்சு. என்ன முதல் நாள் ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லாவே இல்லைம்மா. ஏன், என்னாச்சு? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக தாம்மா ஸ்கூலுக்கு போனேன். மிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. எனக்கு உங்கள் நேம் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் மறந்து போச்சு. அதனால் மேம் கிட்ட ரொம்ப சாஃப்டாக தாம்மா கேட்டேன். மேம், நீங்கள் உங்கள் ஃபோன் மட்டும் தந்தீங்கன்னா சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு சொல்லிடுவேன் மேம் அப்படின்னு தான் மேம் சொன்னேன். அதுக்கு மேம் வந்து கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லிட்டாங்கம்மா. நான் காலையிலேருந்து முட்டி போட்டு காலையெல்லாம் வலி இதெல்லாம் போன் அடிக்ஷன்னால தான். போனை நாம கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா போன் நம்மளை கட்டுப்படுத்துற ஆரம்பிக்கிற காலம் தான் இது. காலையில கண் முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் போன் தான். போன் கிட்ட இருக்கிற எல்லாமே உன்கிட்டயும் இருக்கு. நீ டெய்லி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன்னா உனக்கு டெய்லி காலையில அதே டைம்ல எழுந்திரிச்சிடலாம். உனக்கு ஒரு சத்துள்ள பொருளை சொல்றதுக்கும் கூட ஒரு போன் தேவைப்படுது. அப்ப உன்னோட மூளை எதுக்கு இருக்கு? மனித உடல்ல இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. என்ன புரிஞ்சுதா? இப்பதாம்மா எனக்கு மனித உடலை பற்றியே புரிஞ்சுது. இனிமே நான் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தாம்மா போன் யூஸ் பண்ண போறேன். பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் அவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்த

0: மேம் சொன்னேன், அதுக்கு மேம் வந்து கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லிட்டாங்கம்மா. நான் காலையிலேருந்து முட்டி போட்டு காலெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் ஃபோன் அடிக்ஷன்னால தான். ஃபோனை நாம கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக ஃபோன் நம்மளை கட்டுப்படுத்துற ஆரம்பிக்கிற காலம்தான் இது. காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் தான். ஃபோன் கிட்டே இருக்கிற எல்லாமே உன்கிட்டயும் இருக்கு. நீ டெய்லி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன்னா உனக்கு டெய்லி காலையில் அதே டைமில் எழுந்திரிச்சிடலாம். உனக்கு ஒரு சத்துள்ள பொருளை சொல்கிறக்கும் கூட ஒரு ஃபோன் தேவைப்படுது. அப்போ உன்னோட மூளை எதுக்கு இருக்கு? மனித உடலில் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. என்ன புரிஞ்சுதா? இப்போதாம் எனக்கு மனித உடலை பற்றியே புரிஞ்சுது. இனிமேல் நான் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன். பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் அவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்தி விடுகிறது. எனவே ஃபோன் அடிக்ஷன் என்னும் நோய் நீப்போம். நன்றி.
1: மீண்டும் பயனுள்ள சிந்தனைகளுடன் மாணவர் வசந்த மகிழன் அவர்கள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: சிந்தனை துளிகள் அறிவொளி தரும் கல்வி. கல்வி என்பது வெறும் வாழ்வாதாரத்திற்கான வழிமுறை மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் அறியாமையை நீக்கி அவனது சிந்தனையை விசாலமாக்கி உலகை நல்வழியில் அறிவொளி ஆகும். கல்விக்கு எல்லையோ வயதோ கிடையாது. நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் மாணவனாக திகழ்ந்தால் காலம் நமக்கு தரும் அனுபவ அறிவு நம்மை சாதனையாளர்களாக மாற்றும். நன்றி.
1: திறமையும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கு வழிகாட்டும். மாணவி மானசவசாகி அவர்கள் திறமையோடு போராடு என்ற கவிதையை அழகாக பொழிய வருகிறார்.
3: முதலையோரிடம் முடங்காது, தவளையோரிடம் தங்காது, கவலை உனக்கு ஏன் மனிதா உலகை உற்றுப்பார். நிழலுன்னை தொடர்வது போல நிதமும் உழைப்பை தொடர்ந்துடு. வறுமை கண்டு வாடாதே, திறமை கொண்டு போராடு. கூட்டு புழுக்கள் தானே பட்டு நூலாகிறது, வெயிலில் வாடிய விதைதான் விருட்சமாகிறது. உன் கைரேகைகளை நம்பாதே, கரையை கடக்க கலங்கி நிற்காதே. புயல் வீசும் வரை பொறுத்திரு, நீ தென்றல் வரும் வரை காத்திரு. காய் கனியாவது இயற்கை, கல் சிலையாவது செய்கை, இரண்டுக்கும் தேவை தன்னம்பிக்கை. எனவே திறமையோடு போராடு. நன்றி, வணக்கம்.

இதுவரை கோயமுத்தூர், விளாங்குறிச்சி, ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. திரையிசை கேட்கலாம். திரையிசையில் முதல் பாடலாக

நீல மலர்கள் படத்திற்காக

ஆகாஷவாணி மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:39. இனி நல்லதொரு குடும்பம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் இமயம் படத்திற்காக.

நாடகமே உலகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். திரு இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்தி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்ஷன் பிரதீப் அவர்களின் உரை, எல்னினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட் லைட், 8:00 மனோரஞ்சிதம், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபாக்க சாரதா அவர்களின் பாட்டு, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு, நாளை காலை 6:00 குரலும் விளக்கமும், குரல் எண் 124 அதிகாரம் அடக்கமுடைமை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்திலாண்டவன் அவர்கள், 6:15 பக்தி மாலை. நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9:00 இசைப்பெட்டகம், புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, MS கோபாலகிருஷ்ணன் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி மிருதங்கம், 10:00 குட்டிஸ் சாய்ஸ், 10:55 மன் கி பாத், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியே நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சி சுவாதி அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மருத்தங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனித வாழ்வு, ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஆர் கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம், முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் MR அவர்கள் தரும் தகவல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2:00 மாங்கலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மிஷான் இந்திரதனோஸ் திட்டம், 2:30 ஊர்புறத்திலே புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள், 4:00 நாடகம் காப்பியச் செல்வி மணிமேகலை, 5:00 குட்டீஸ் நேரம், 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 7:10 மாவட்ட செய்தி, தருமபுரி மாவட்ட செய்தி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:58 மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறுபலவரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஜி ராகவேந்திரா பிரசாத் வயலின், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: உங்களுடன் அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெயகோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுமதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்பு 1 வாரத்துக்குள்ளேயே முடிஞ்சு செப்டம்பர் 11ஆம் தேதி இதுக்கான ட்ரையல் ஆரம்பிச்சு 17ஆம் தேதி என்ன மாதிரியான பாதுகாப்புகள் என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலையும் யுக்திகள் இருக்கோ அது செப்டம்பர் 11ஆம் தேதி நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துல வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணி பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000 பேர் அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த் கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3ஆம் நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி

0: ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காயினார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருட வருடம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமா நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து கொடுங்க, அவங்க கிட்ட வாங்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை கலைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நீரிலிருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதுல வந்து தேங்காய் நாறு, நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்க வருட வருடம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக, ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரடன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார்.

வந்துள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:41. இனி தொடர்வது முல்லைவனம். திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஆகாய தாமரைகள் படத்துக்காக மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடியிருக்கும் பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
3: நாளை
2: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
3: நாளை
2: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
4: முல்லைவனத்தில் இனி மலர இருப்பது அடுத்தாத்து ஆல்பம் ஆல்பர்ட் படத்திற்காக. மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில்

0: அந்தஸ்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் படம் இது எங்கள் ராஜ்யம்.

0: ஆஷவாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், யூடிஐடி அட்டை மற்றும் பள்ளி சான்றுகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் 40% குறையாத மதிப்பெண் சான்று மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் பரிந்துரையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும்

0: தகுதியுடைய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி இடைநின்ற மாணவரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவிக் குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 1,20,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு திட்ட கல்வி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்ந்த மானிய உதவிகள் என 45 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசியல் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்றவாறு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வரும் நிலையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 2019 நடவு செய்யப்பட்ட இந்த நீலக்குறிஞ்சி செடியில் தற்பொழுது மலர்கள் பூத்து குலுங்கி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றன. இந்த மலர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூத்திருக்கும். பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றன. எல்லைப்புற கிராமங்களின் சமூக பொருளாதார சூழலை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வைப்ரண்ட் கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் 74 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இணையவழி போட்டிகள் மூலம் தேர்வான 400 மேற்பட்ட இளைஞர்கள் இந்த எல்லை கிராமங்களில் நேரடியாக தங்கி தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவி காவியா இது குறித்து தெரிவிக்கையில்,
2: நான் வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் பிக்சிட் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்க்காக. நாங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோவில் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ITPP கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்டர்ஸ் எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டாலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டாலியன் கேம்ப்ஸ் வந்து விசிட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. மத்திய அரசு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா இப்போ மாணவர்களுக்கு வந்து இப்போ சவுத்தில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ நம்ம போய் அங்கே விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓ, இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்குது, ஸோ பார்டர்ஸ் வந்து இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ITPP கேம்ப்ஸ்னால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இன்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறி

0: நீடிக்கும். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகேல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற வருகிறார். பின்னர் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுலா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டிசோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவண்டிசோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவியளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை 29/8/2026 முதல் 2/9/2026 வரை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம்

80-90% மழை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதை தவிர்க்கவும். காற்றின் வேகமானது மணிக்கு 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்தியகால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலை வழி ஊட்டமாக தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம்.

மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலில் அங்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன் டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெப் 1000 கிராம் என்ற அளவில் கிரளித்து கட்டுப்படுத்தவும், மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும், மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும், அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக ஒரு ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஸ் உரம் இட்டு மண் அணைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமாக மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும், மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும், போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூற்றச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போரக்ஸ், பெரசல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் யூரியாவை ஆகியவற்றை ஒவ்வொன்றும் ஒரு ஹெக்டேருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். எதிர்வரும் பருவமழை காலங்களில் மாடுகளுக்கு வரும் சப்பை கால்நோய் மற்றும் தொண்டையடைப்பான் நோய்களுக்கு எதிராக நோய் தடுப்பூசி மருந்து அளிக்கவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
4: வேற எங்க புள்ள, சந்தைக்குதான் யூரியா முட்டிய வாங்கிட்டு வரேன்.
3: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
4: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
3: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்கறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
4: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னவோ வேடிக்கையால இருக்கு.
3: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லன்னு சொன்னேன்.
4: அது சரி, செயற்கை உரம் போட்டு பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
3: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
4: ஏன் புள்ள, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல.
3: அப்படியா சொல்ற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேளு.
5: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டு ரகங்களில் அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கிறோம். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னன்னா, ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா, நம்ம அசோஸ் பயிலும் சொல்லுவாங்க, உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலும் பாஸ்போபேக்டியா சூடோமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வேணா பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா, தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணணும், வயலில் வளர்த்து 40 நாள் பூ பூக்குறத முன்னாடி என்ன பண்ணணும்னா வயலை மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணணும்னா, அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னன்னா, நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அதில் என்னென்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு முறை பண்டைய கால முறையும் மனு பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவ இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உணவை வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறியை வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சு என்னென்ன இருக்குன்னா, பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 நாளில் என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது, மூணாவது என்ன பண்ணணும்னா,

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.

எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலையில் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்தீங்கன்னா கலை மூலயமாவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அறியாமே நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும், நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதையை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த களை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு துளைப்பான்னு பார்த்தீங்கன்னா பாலிபேகஸ் பெஸ்ட் கிடையாது, மோனோபேகஸ் பெஸ்ட். நெல் மட்டும்தான் சாப்பிடும், வேறு எந்த பயிரையும் சாப்பிடாது. ஸோ அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நெல்லே நீங்கள் வருஷம் போல் 365 நெல்லையே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பூச்சிக்கு நம்ம தானாகவே என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஆகிடும், உணவு வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், பயிர் சுழற்சி முறையை வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் போட்டால் அடுத்த டைம் வந்து பயிர் வகை பயிர்கள் அந்த பச்சைப்பயிர் உளுந்து அந்த மாதிரி பயிர் போடணும். அப்படி இல்லையா நம்ம வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து போடணும். ஸோ பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிச்சா நம்ம பூச்சி மேலாமே பண்ணலாம், பூச்சினால் வரக்கூடிய நோயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாமை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை மேலாண்மை இருக்குதுல, முக்கியமான பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை தான். அதில் 4-5 முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலயமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண, கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உழவு பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அந்த முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும், அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும். களையும் மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகாய் நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேறு எதனா நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம், போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா களை முளைக்க விடாது, அதுவுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்துன்னா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து இங்கே உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம், மக்காச்சோளத்தில் தான் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலை சத்தை வந்து கிரகரித்து கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிரோடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதாவது என்னென்னா வருமுன் காக்கிறது, நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காத்துறதுக்கு பண்ணால் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைப்பிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம், ஓகேங்களா. பூச்சி மேலாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விதை காலம் 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ட்ரோனல் பேஸ்ட் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும், அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம்
வந்து நீல நிறைய அட்டையை வந்து பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் எல்லா சாரூஞ்சும் பூச்சிகள், அந்த அசுனி பூச்சி, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாரூஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல்

பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க, ஒட்டு பொறி. மஞ்சள் நிறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு, சாரவுந்த பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இதுக்கு பார்த்திங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஆனியனில் சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்திங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலயமா என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலிஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம், 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதே மண்ணில் இடுறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து பார்த்திங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீக்களுடைய மகர்ந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகர்ந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாமல் உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதானி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணும்ன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
2: பசிபிக் பெருங்கடலில் அந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும், நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும், அந்த அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா, மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துருச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நிலோ சூழ்நிலையால் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சுக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயிலை தாங்கும், வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்னாகும்னா, இந்த வெள்ளினோட வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தோன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணா, கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்த நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும், அசௌகரியம் வந்து தெரியும்.

முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம். இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்கு. நம்ம வளர்க்குறோன்னு போது வெயிலில் ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனம் தேர்வு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்கா அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கிழக்கு மேற்கா அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்கா வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ள நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ள நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்கு. ஒரு கொட்டகையோட அகலம்னு வரும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னன்னா ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையுடைய அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை. கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்குல இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வந்து வைக்கோல வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்ன ஆகுனா அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா கலர்களில் அதாவது வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறம்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் உங்களுடைய கூரை பொருட்களை தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசை இப்போ ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலித்து வெப்பம் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா வரும். ஸோ அந்த அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியணும். ஸோ அடித்தோம்னா என்னாகுன்னா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்னாகுன்னா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி ஆரோக்கியமாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும். என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகுன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். இந்த எல்லினோ காலம் வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய். வெள்ளையா இல்லை பச்சையா கழியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு நிறைய இருக்கும். கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்கறது கஷ்டம். கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ள இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும். பண்ணைக்கு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்குது. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும். அதனால் 7வது நாள் F1 போடணும். அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா. அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க. அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன ஒரு இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும்

பாதுகாக்கப்படாது. அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள், அதாவது அந்த முட்டை வழியாக வர்ற கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லிலோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்

கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும் போது அது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும். அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. ஏழாவது நாள் நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். ஏழாவது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும். 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும். 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையாக நினைவு வச்சிங்கன்னா ஒரு வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. ஸோ கொக்குனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸால் வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் இரண்டாம் நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்குது. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழியிலையோ இல்லை ஆடுகள்லையோ மாடுலையோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம், 5 நாள், 7 நாள், 9 நாள் இந்த மாதிரி நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னென்னா வறுமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த 4 சேர்த்துக்கிட்டு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதாவது கோழி அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராமு, இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணால் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க. 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கோன்னா அதோடய 2 மடங்களவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக அதிகமாகும், இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் M.S. கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம் வா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
0: நிகழ்ச்சி அமைப்பு P. வாசுதேவன்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8 மணி. மனோரஞ்சிதம். திரையிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்காக உமாரமணன், தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜா இசை, பாடலாசிரியர் புலமை பித்தன்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
4: நாளை
3: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

கேட்டு இந்த பாடல் விடியும் வரை காத்திரு திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாழி, இசை இளையராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மணிரஞ்சிதம் திரையிசை பாடல்கள். நிலையத்தில் நேரம் 8:15.

வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாரி, இசை இளையராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மணிரஞ்சிதம், திரையிசை பாடல்கள். நிலையத்தில் நேரம் 8:15.

0: கிருஷ்ணச்சந்தர் பி. சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இளையராஜாவின் இசையில் இனிமை இதோ இதோ திரைப்படத்திலிருந்து பாடலில் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: முடிவில்லா ஆரம்பம் திரைப்படத்திற்கான பாடலை கேட்டோம். பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், பி சுஷீலா, பாடலாசிரியர் வைரமுத்து, இளையராஜாவின் இசையில்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

கேட்ட இந்த பாடலில் சட்டம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை கங்கை அமரன், பாடலாசிரியர் வாலி. 8:34 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனோரஞ்சிதம், திரையிசை பாடல்கள்.

0: இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு சேர்ந்து பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தைப்பொங்கல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

கேட்ட இந்த பாடல் சௌந்தர்யமே வருக வருக படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, விஜயபாஸ்கர் இசையில் மனோரஞ்சிதம், திரையிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 8:45. நினைவூட்டுகிறோம் நேர்களை, நாளை பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திற்காக பாடியோர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

இளையராஜா இசையமைத்த உமாரமணனோடு சேர்ந்து பாடிய பாடலை கேட்டோம். பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் கங்கையமரன். நேற்றிலே மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. தேவேந்திரன் இசையில் வைரமுத்து பாடலாசிரியர். கேட்ட இந்த பாடலோடு மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள் நிறைவுற்றது. மீண்டும் திரைகானம் இன்றிரவு 9:30 நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 9:30.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: திரு இசை கேட்கலாம். திரு இசையில் அடுத்த வீட்டு பெண் படத்திற்காக ஏ.எல். ராகவன் பாடியிருக்கும் பாடல்.

நோக்கி பயத்தில பீரங்கியா துணிந்தே பிறந்த தோழர்களே, அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம், அடி உதைப்பட்டாலும் பொறுத்திடுவோம்.

அன்புக்கொரு அன்னி படத்திற்காக ரத்தினமாலா, ஜமுனாராணி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி சிந்தாமணி படத்திற்காக வி கே தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:44.

இவன் அவனேதான் படத்திற்காக திருச்சி லோகநாதன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டீர்கள். குறவஞ்சி படத்திற்காக ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்

இனி வண்ணக்கிளி படத்திற்காக எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் பி சுசிலா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, காலை 6 குரலும் விளக்கமும், குரல் எண் 124 அதிகாரம் அடக்கமுடைமை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்திலாண்டவன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, கே வீரமணி, எல் ஆர் ஈஸ்வரி, டாகூர் இஎம் ஹனீஃபா, எஸ் ஜானகி, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு நாளை காலை 7 மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இன்றொரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இணைக்கும். நாளை காலை 8 இந்த நேரம் இனிய நேரம். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே. காலை 9 இசைப்பெட்டகம். புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். காலை 10 சுட்டிஸ் சாய்ஸ். நாளை காலை 10:55 மன் கி பாத், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியே நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசன் நேரு அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி மிஷன் இந்திரதனுஷ் திட்டம், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயமுத்தூர் மதுக்கரை இந்திரா அவர்கள். 3:00 திரை இசை, 4:00 நாடகம் காப்பிய செல்வி மணிமேகலை, எழுத்தாக்கம் தெல்லாறு நா பாலு அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாலை 5:00 திரை இசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள். நாளை மாலை 6:40 முல்லைவனம். நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று,

10:00 மாவட்ட செய்திகளில் தருமபுரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள். நாளை இரவு 7:30 இந்திய தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை இரவு 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றும் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை இரவு 9:15 திரைக்கானம். நாளை இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, ஜி ராகவேந்திர பிரசாத் வயலின். நாளை இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒளிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.